0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 2ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: துறவரத்தில் இருப்பது போல் காட்டி வஞ்சக மனத்துடன் மறைவாக தீய ஒழுக்கம் புரிபவனை அவனுடைய உடம்பிலுள்ள ஐம்பூதங்களும் சிரித்து கேலி செய்யும். குறள் எண் 271, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: வஞ்சமனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் மகத்தேனகும்.
0: துறவரத்தில் இருப்பது போல் காட்டி வஞ்சக மனத்துடன் மறைவாக தீய ஒழுக்கம் புரிபவனை அவனுடைய உடம்பிலுள்ள ஐம்பூதங்களும் சிரித்து கேலி செய்யும். குறள் எண் 271, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
2: நாளொரு குறள் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 க்கு

ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ். கண்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்குகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி. கீதா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:30 மதுரத்தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் புவனேஸ்வரி ராஜகோபாலன் அவர்களுடைய வாய்ப்பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களுடைய வயலின், ஏவி மணிகண்டன் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், காலை 11:02 மதுரத்தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:10 சங்கீத சாரல், இதில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களுடைய வாய்ப்பாட்டு, வி ஸ்ரீனிவாச ராய் அவர்களுடைய வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். பனிரெண்டு 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசையாக வளம் வருகிறது, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 1:10 பெருமை மிகு பாரதம் மணங்களர் சென்னை மாநகர் உரை சித்திரம் எழுதியவர் ஆர். புருஷோத்தமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 271 ஆரம்பமாகும், 5:30 மதுரத்தென்றல், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்கள் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், மாலை 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ. மோகன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்திகள். அதைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும், மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் பணிபுரியும் டாக்டர் பி. பபிதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி, அதைத் தொடர்ந்து 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதில் சங்கனாச்சேரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்கள் பாட்டு படைப்பு திருவனந்தபுரம் வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1229 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில்
சந்திக்கலாம்.

காலை ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
1: நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் ஞானி எழுதிய வரிகள் இன்றைய காலத்திற்கும் அப்படியே பொருந்துகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஞானி ஸ்ரீ குருஞான சம்பந்தர். அவர் அருளிய சிவபோகசாரம் எனும் நூல் வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை

0: ஞானி ஸ்ரீ குருஞான சம்பந்தர். அவர் அருளிய சிவபோகசாரம் என்னும் நூல் வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்பந்தரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கனநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும். எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவைச் சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நிலையத்தில் நேரம் 6:15. ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. முதலாவதாக வாணி ஜெயராம் அவர்களது குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கோம். பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன் வளம் வருகிறது. இன்றைய பக்தி மாலையின் நிறைவான பாடலாக பி. சுசீலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:35.

0: உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, வாடும் நிலத்தை வளமாக்கும் கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி குறித்த தொழில்நுட்ப செய்தி. கோடை மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்வது மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் அடுத்தடுத்த பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் ஒரு சிறந்த வழியாகும். தக்கை பூண்டு, சணப்பு, கொழிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்கள் பசுந்தாள் உரத்திற்கு மிகவும் ஏற்றவை. கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும் போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில் தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து அதாவது நைட்ரஜன் இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். இந்த பயிர்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை ஈர்த்து மண்ணில் நிலை நிறுத்தும். இது அடுத்த பயிருக்கு தேவையான உரமாகும். மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகலாம் என விருதுநகர் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, பட்டு இளம்புழு வளர்ப்பில் இளம்புழு வளர்ப்பு அறை மற்றும் உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்வது குறித்த தொழில்நுட்ப செய்தி. பட்டுப்புழு வளர்ப்பில் பொதுவாக இளம்புழு வளர்ப்பு மற்றும் வளர்ந்த புழு வளர்ப்பு ஒரு முக்கிய அம்சமாகும். பட்டு முட்டை பொறித்ததிலிருந்து இரண்டாம் பருவம் முடியும் வரை உள்ள காலம் இளம்புழு வளர்ப்பு காலம் என்றழைக்கப்படுகின்றது. இளம்புழுக்களுக்கு அதிக வெப்பமும் ஈரப்பதமும் தேவைப்படுவதால் தனி அறையில் இளம் புழுக்களை வளர்ப்பது சால சிறந்தது. இளம் புழு வளர்ப்பு அறையை கிருமி நீக்கம் செய்ய 25% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை 2 லிட்டர் 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 5% ப்ளீச்சிங் தூள் கலந்த சுண்ணாம்பு கலவையை 200 கிராம் 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். பின்னர் அவற்றின் மீது 1 லிட்டர் தண்ணீர் 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். ஒரு நாள் முன்னர் ஜன்னல்களை திறந்து தகுந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். புழு வளர்ப்புக்கு 3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை 2% ப்ளீச்சிங் தூள் கரைசலில் முக்கி எடுத்து வெயிலில் உலர்த்தி பின்னர் பயன்படுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் அவர்களை அணுகலாம். இவ்வாறு விருதுநகர் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: அன்பான நேயர்களே, கிணத்து பாசனத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். மலை ஏரியா எங்க ஏரியா கிடையாது. தண்ணி எங்கே பக்கத்தில் ஆறுகள் எதுவுமே ஓட கிடையாது.
3: வானம் பார்த்த பூமி.
2: அதுக்காக தான் நாங்கள் முந்திரியும் மாமரத்தையும் செலக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து அதிகமான தண்ணி தேவைப்படுது இந்த பயிர்களுக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் சரியா வளர்த்திட்டோம்னா அடுத்தடுத்து ஒரு ஆண்டுகள்ல மழை நீரை தாங்கி வளரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வந்து இந்த முந்திரி மரத்துக்கு மாமரம். 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி இல்லைனா ஒரு டிராக்டர்லயோ டேங்கர்லயோ வச்சு நம்ம தண்ணி கொடுத்து வளர்த்தி விட்டுட்டோம்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் இயர்லயே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். தேர்ட் இயர்ல ஃபுல்லாவே ஈல்டு கிடைக்கும், வருமானம் அதிகமா வரும்.
3: இது ரெண்டும் வறட்சியை தாங்கி வளர.
2: ஆமா, அதனாலதான் நாங்க இந்த ரெண்டு பயிரை வந்து நாங்க பயிர்த்து அதை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
3: அப்புறம் வந்து இதுல மண் பரிசோதனை எதுவும் செய்வீங்களா?
2: மண் பரிசோதனை கண்டிப்பா செய்வோம். மண் பரிசோதனை பண்ணின பின்னாடிதான் அவங்க சொல்லுவாங்க உங்க ஏற ட்ரையர்ல இந்த பயிரை நாங்க நீங்க ரெக்கம் பண்ணுவாங்க. எனக்கு கேவிகே சென்டெக்ஸ்னு அறிவியல் மையம் இருக்கு, அவங்க மூலமா ரெஃபர் பண்ணி தான் நாங்க இந்த பயிரை நாங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்னா எங்களோட தொழில்நுட்ப வல்லுநர் திரு கார்த்திக் பாண்டியன் சாரும் உளவியல் துறை வல்லுநர் திரு மகேஷ் சாரும் எங்களுக்கு அப்பப்ப வந்து எங்க சந்தேகத்துல தீர்த்து வைப்பாங்க. நாங்களும் ஒரு விவசாயிகளை போயிட்டு அப்பப்ப கிராமத்துல வந்து மீட்டிங் மாதிரி போட்டு எங்க விவசாயிகளுடைய சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க.
3: இப்போ முந்திரி சாகுபடியில புதுசா ஒருத்தர் ஒண்ணுமே விவரமே தெரியாதவர் முந்திரி சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
2: அதாவது தண்ணி இல்லாத ஏரியா உள்ள விவசாயிகள் மட்டும் இது குறிப்பா கவனிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க சொல்றதுக்கு ஏக்கராவுக்கு வந்து 70 கண்ணு வைக்கலாம் ஒரு ஏக்கர்.

இன்று பராபவரிடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த

0: நான் சொல்கிறது முந்திரி மரம். மாமரம்னா ஏக்கராக்கு 50 மரம் தான் வைக்கணும். ஏக்கராக்கு 70 மரம் வைக்கிறப்ப ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழித்து ஒரு மரத்துக்கு 10 கிலோ 15 கிலோ வச்சா கூட ஈன்ட்டு இன்றைக்கி ரேட்டு வந்து 100 ரூபா 1500 ரூபா. ஒரு ஏக்கராவுக்கு வந்து எத்தனை மரம் வச்சுருக்கா? 70 மரம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஒரு மரத்தில் நம்ம எடுக்கலாம்.
1: ஓ, அதனால தான் அந்த கேஷ் யூனிட்,
0: கேஷ் யூனிட்டுக்கு அவ்வளோ வேல்யூ. ரெண்டாவது, கேஷ் யூனிட் யூஸ் பண்ணாத எந்த உணவும் கிடையாது இன்றைக்கி. ஈவன் சிறுகுலையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை நாம் கொடுக்கலாம். ஒரு நல்ல விட்டமின் உள்ள பொருள், எல்லா விசேஷ நாட்களையும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான உணவு.
1: சத்தானது,
0: சத்தானது, தரமானது. இதிலேயே குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இந்த மாதிரி ரகம் பிரித்து எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே சிறு சிறு ஃபேக்டரி இருக்கு. அதில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, ஜென்ஸு வேலை பார்க்குறாங்க. அதில் தரம் பிரித்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, அந்த மாதிரி நிறைய பிரித்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க.
1: இப்போ நடவு எப்படின்னு சொல்லுங்க.
0: நடவு ஃபஸ்ட்டு 2 அடிக்கு 2 அடி, 20 அடிக்கு 20 அடி, இல்லை 25 அடிக்கு 25 போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மரம் ஃபியூச்சரில் வந்து பெரிய மரம் ஆயிடும். மரங்கள் வந்து அதிகமாக பூத்து கிளைகள் வர்றப்ப அதோட ஈல்டு வந்து அதிகமாகும். இல்லாட்டி ஒரு மரத்துக்கு ஒரு மரம்
1: இடிச்சுக்கிட்டு
0: இருக்கப்ப அந்த ஒப்புகள் ஒரு சிலப்போ இடையில கேப் இருந்தால் தான் வண்டியில் ஒழுக முடியும், செய்ய முடியும், ஆள்கள் உரம் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், களை எடுக்க முடியும்.
1: சூரிய ஒளியும்
0: நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் 2 அடிக்கு 2 அடி ஃபஸ்ட்டு குழி எடுத்து போட்டணும். குழி எடுத்து போட்டு நல்லா ஆற விட்டு ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே அந்த குழியில் ஆறப்போச்சு, அப்போ வந்து நம்ம செடியை வச்சிட்டோம்னா அடுத்து 3 வருஷத்துக்கு நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். மந்த்லி ஒரே ஒரு டைம் தண்ணி கொடுத்தா போதும். அது கண்டு வளர்ந்து நல்லா பெரியும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து முந்திரி மரத்துக்கு சேம், இதே தான் மாமரத்துக்கும். அது வந்து ஏக்கராக்கு 50 மரம் வைக்கணும். ஒரு மரத்துக்கு இப்போ 10 வருஷம் மரம், 5 வருஷம் மரம் மாமரம்னா ஒரு மரம் 1.5 டன் 2 டன் காய்கறி கிலோ இன்றைக்கி 70 ரூபா 80 ரூபா போயிட்டுருக்கு. அதுவுமே நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிர். அது எங்களை மாதிரி கண்டமனூர், ராமலிங்கபுரம் உள்ள கிராம மக்கள், ஹேனாப்பட்டி, ஒக்கரப்பட்டி, கணேசூர் உள்ள அந்த ஏரியாவில் மக்கள் பூரா அதிகமாக இந்த முந்திரியும் மாமரத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. வறட்சியான பூமியினால இந்த பயிரை சாகுபடி பயிரிட்டு அதன் மூலமாக ஈல்டு எடுத்து வருமானம் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இதில் வந்து பராமரிப்புன்னு சொல்லும்போது சில மேலாண்மைகள்லாம் இருக்குது இல்லையா?
0: இதுக்கெல்லாம் எதை என்ன மருந்து கொடுக்கணும், என்ன உரம் வைக்கணும்ன்றக்காக எங்களுக்கு அறியில் வேளாண் அறிவியல் அந்த மண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் டவுட்ஸு ஃபஸ்ட்டு அவங்க லேண்டை பார்த்து இதை பண்ணணும் இதை பண்ண நாங்கள் மண்ணை கொடுத்தோன்னா பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு டைம் பரிசோதனை பண்ணி அந்த மண்ணில் என்ன பயிரணும் இவர் சொல்வார் உளவியல் துறை. ஆனால் தொழில்நுட்பத்துறையில் இந்த மரத்தை வைங்க இவ்வளோ நாள் லீல்டு கிடைக்கும், எவ்வளோ கேப்பில் வைங்க அப்படின்னு சொல்லி சில சில ஆலோசனை அப்பப்போ நோய் பூச்சி தாக்கணும் அதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவங்க எனக்கு விவசாயிகளுக்கு அடிக்கடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நபராக எங்களுக்கு அது சிறந்து வளர்ந்து கேவிக்கே தான் வேலை கொடுத்து அதில் அவங்க நம்ம தயார் பண்ணிட்டா ஊருகா இந்த ஜூஸ் சம்மந்தமாக எல்லாம் பண்ணால் அவங்களே வந்து அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு லாஸ் வராத அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்காங்க.
2: இதுவரை முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழித்துச் சென்றது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. காலை 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது.

0: சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டு இருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 hour 2 hour ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 hour இல்ல 2 hour ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: நம் இந்திய நாடு ஒரு பெரும் பல்லுயிர் கோளம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பா எண்டமிக் ஸ்பீஷிஸ் அதாவது ஒரு இடத்துல மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சூழலை

0: எல்ல மட்டுமே காணப்படும் உயிரினத்தை சொல்லுவோம். அப்படி இந்தியால எத்தனையோ எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்குது, அதுல சில உயிரினங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நீங்க சொல்றேன். நீலகிரி லங்கூர் உடல்ல மினுமினுக்கிற கருநிற மயிர்களோட தலையில கொஞ்சம் தங்க நிற மயிர்களோட இருக்கும், பழங்களை உண்ணும். இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரியில இருந்து கேரளால இருக்கக்கூடிய அமைதி பள்ளத்தாக்கு வரை காணப்படுது. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த அமைப்பு உயிர்கள் எல்லாத்துக்கும் அது என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிற அறிக்கையை கொடுக்குறவங்க. அவங்களுடைய அறிக்கையின்படி இந்த நீலகிரி லங்கூர் மந்தி ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்குது. இந்த வகை குரங்கு நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு உயிரினம். அடுத்தது வரையாடு, நம் மாநில விலங்கு. தென்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பா தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் மட்டுமே உள்ள உயிரினம் இது. மலைப்பகுதி புல்வெளிகளில் வாழ்ற உயிரினம். நீலகிரி, இரவிகுளம் தேசிய பூங்கா, ஆனைமலை இந்த பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய உயிரினம் இது. செங்குத்தான மலைச்சரிவுகளில் ஏறி உயரமான இடங்களுக்கு செல்லும் வல்லமை பெற்றவை இவ்வகை வரையாடுகள். இதனுடைய நிலைமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்தான நிலையில தான் இருக்குது. சமீபத்துல இந்த உயிரினத்துடைய வரையாடுகளுடைய எண்ணிக்கை கணக்கெடுப்ப தமிழக கேரள அரசு தொடங்கியிருக்காங்க. அடுத்தது இந்திய பெரு அணில், பழுப்பு மற்றும் கரு நிறம் கொண்ட மிகப்பெரிய அணில் வகை. நம்ம தென்னிந்தியால மட்டுமே காணப்படக்கூடிய அணில் வகை இது. மகாராஷ்டிர மாநிலத்துடைய மாநில விலங்கு, மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே காணப்படும் உயிரினம் இது. அது போல இந்திய காட்டுக்கழுதை, குஜராத்ல கச் பாலைவன பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய உயிரினம் இது. அழிந்து விடுற நிலையில இருந்த அந்த உயிரினம் அரசுடைய முன் முயற்சிகளால இப்போ சில ஆயிரங்கள் இருக்குது. அதுபோல ஆசிய சிங்கங்கள், மத்திய வடமேற்கு காடுகள் முழுவதுமே பரவி காணப்பட்ட ஆசிய சிங்கங்கள் அருகி அருகி இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் காடுகள்ல மட்டும்தான் இருக்குது. மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆசிய சிங்கங்கள் சில நூறு அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் இருக்குது. அடுத்து கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், இது ஒரு பறவை. மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வறண்ட புல்வெளி பகுதிகளில் இந்த பறவை இனம் இந்தியாவின் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினம். பறக்கும் பறவை இனங்களிலே மிகவும் கடினமான பறவை இது. மொத்தமே 150-200 அப்படிங்கிற அளவுக்குள்ள தான் இதனுடைய எண்ணிக்கை இருக்குது. காற்றாலைகள், புல்வெளிகளின் அழிப்பு போன்ற காரணங்களால அழியும் நிலைக்கு தள்ளப்பட்ட உயிரினம் இது. நம்ம நாட்டின் சிறப்பம்சம் கொண்ட பறவை இதுன்னே சொல்லலாம். இது மாதிரி ஜடான் சர்சர், ஹிமாலய குயில், மலபார் சாம்பல் நிற இருவாச்சி, மர நாய், சில வகை நன்னீர் ஆமைகள், நட்சத்திர ஆமைகள், எத்தனையோ தவளை இனங்கள், அந்தமான் நிக்கோபரில் இருக்கக்கூடிய எத்தனையோ பறவை இனங்கள், நாற்கோண்டம் இருவாச்சி, மெகாபோட், இந்திய முள் எலிகள், நீலகிரி புறா, இப்படி எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய உயிரினங்களா நம்மளால சொல்ல முடியும். சூழலிகள்ல இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற நம்ம நாட்டுடைய பல்லுயிர் கோலத்தையும் சூழலிகளையும் காக்குறது நம்மளுடைய கடமை. சூழலிகளை காப்பதில் நம்மால் என்ற கடமையை செய்வோம், சூழலியல் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம். எழுதியவர் என் ஹேமாவதி.
2: மத்திய கிழக்கில் மிக பெரும் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 நாள் சுற்றுப்பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரான் மீது

அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டுள்ள தாக்குதலால் உலகம் இயல்பை தொலைத்து நிற்கிறது. உலகின் ஆகப்பெரிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் தடை விதித்து உலகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மண்டலமான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இலக்கு வைத்து தாக்குகிறது. அதனால் அந்நாடுகளில் உள்ள எரிபொருள் உற்பத்தி மையங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை வழியாக அவ்வப்போது இந்திய கப்பல்கள் வர ஈரான் அனுமதி அளித்தாலும் நம் தேவைக்கான அளவுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சற்று தேக்கம் ஏற்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்பே நம் தலைவர்களின் தொலைநோக்கு புரிந்துணர்வால் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கிவிட்டோம். அதனால் இப்போது இந்த பேரிடரை நம்மால் சமாளிக்க முடிகிறது. ஆயினும் இதே நிலை நீடித்தால் நாம் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சில நாள்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நமது பிரதமர். இந்த சூழலில்தான் வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, புத்தாக்கம் மற்றும் பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்தும் நோக்கிலான பிரதமரின் 5 நாள் வெளிநாட்டு பயணம் அமைந்தது. கடந்த மே 15 வெள்ளிக்கிழமை தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் முதலில் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றார். அபுதாபி நகரில் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். பிரதமருக்கு பாரம்பரிய ரீதியிலான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோலிய இருப்பு, எல்பிஜி விநியோகம் ஆகிய விவகாரங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மே 16 அன்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாம் பெரன்சன், இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் அவரை வரவேற்றார்கள். ஹேக் நகரில் உள்ள ஹூயிஸ்டன் போஷ் அரண்மனையில் இந்தியா நெதர்லாந்து உயர்மட்ட சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியை நெதர்லாந்தின் மன்னர் வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா ஆகியோர் வரவேற்றனர். நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே 17 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் டாடா நிறுவனமும் நெதர்லாந்தின் ASML நிறுவனமும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் குஜராத்தின் துலேராவில் அமையவிருக்கும் அதிநவீன செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு நெதர்லாந்து தனது தொழில்நுட்ப ஆதரவை வழங்க உள்ளது. 2030 வரை வர்த்தகம், பாதுகாப்பு, விண்வெளி, முதலீடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டது. இந்திய மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நெதர்லாந்தில் படிக்கவும் வேலை செய்யவும் ஏதுவாக விசா விதிமுறைகள் எளிதாக்கப்படுவது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதன் பின்னர் இந்திய வம்சாவளியினர் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, வளர்ச்சியடைந்த நாடுகள் போல் ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியாவும் விரும்புகிறது. அதேபோல் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் பசுமை எரிசக்தி மையமாகவும் உலக பொருளாதார வளர்ச்சி மையமாகவும் இருக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. எல்லா பொருட்களும் மேக் இன் இந்தியாவாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலம் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என்று குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் உலக புகழ்பெற்ற அப்ஸ்லோடைக் அணைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர். நெதர்லாந்து நாட்டின் பெரும் பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளதால் அந்நாடு பல நூற்றாண்டுகளாக கடல் நீர் உட்புகும் ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வாக கட்டப்பட்டதே இந்த 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணை. நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இந்த அணைக்கு சென்ற பிரதமர் திரு மோடி இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து இந்தியர்களுக்கு ஆகச்சிறந்த பரிசொன்றை வழங்கியது. ராஜேந்திர சோழன் காலத்து ஆனைமங்கலம் தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 21வது ஆட்சியாண்டில் கிபி 1005 நாகப்பட்டினத்தில் விஜய கிடாரத்து அரசன் மார விஜயோத்துங்கவர்மனால் கட்டப்பட்ட சூளாமணி வர்ம விகாரம் என்ற புத்த விகாரத்திற்கு 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் பள்ளி சந்தமாக வாய்மொழியாக தானம் வழங்கினார். அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இதை எழுத்துப்பூர்வமாக பட்டயம் வெட்டி உறுதி செய்தார். நெதர்லாந்தில் இருந்த இந்த வரலாற்று பொக்கிஷங்களை பிரதமரிடம் திருப்பி அளித்தது நெதர்லாந்து.
இந்தியாவின் கலாச்சார பாரம்

0: பாரம்பரிய மீட்பு முயற்சிகளில் கிடைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்பட்ட பிரதமரை நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டன் விமான நிலையத்திற்கே வந்து வழி அனுப்பி வைத்தார். ஸ்வீடனில் உள்ள கோதன்பர்க் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமரை அந்நாட்டின் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் வரவேற்றார். பின்னர் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லயனுடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் திருமதி உர்சுலா வாண்டர்லயன் ஆகியோருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமர் திரு மோடி. ஸ்வீடன் இந்தியா இடையிலான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான வழித்தடத்தை உருவாக்குவதில் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்றார். பின்னர் கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டார். இதில் ஸ்வீடனின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் திரு மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களுக்கு திரு மோடி அழைப்பு விடுத்தார். பிறகு இருதரப்புக்கிடையே சிறப்பான உறவுக்காக பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பு, அவரது தலைமை பண்பினை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டின் இளவரசி விக்டோரியா. இதையடுத்து மே 18 ஸ்வீடனிலிருந்து 43 பிறகு நார்வேக்கு பயணம் செய்யும் இந்திய பிரதமர் என்ற பெருமையோடு அந்நாட்டின் ஆஸ்லோ நகரில் தரையிறங்கினார் திரு நரேந்திர மோடி. அவரை நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் கர்ஸ்டர் விமான நிலையத்தில் வரவேற்றார். பிறகு இரு தலைவர்களும் அரசு விருந்தினர் மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். அப்போது உயர்தர சுகாதார சேவைகள், டிஜிட்டல் சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிறகு ஆஸ்லோவில் நடைபெற்ற விழாவில் நார்வேயின் மேன்மை பொருந்திய மன்னர் 5 ஹரால்ட் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை வழங்கினார். இந்த விருது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நார்வேயின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி, இந்த விருதை வழங்கியதற்காக 5 ஹரால்ட் மன்னருக்கும் நார்வே மக்களுக்கும் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இது இந்திய மற்றும் நார்வே மக்களிடையே நிலவும் நீடித்த நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு கிடைத்துள்ள மரியாதை என்றும் குறிப்பிட்டார். பின்னர் ஆஸ்லோ நகரில் நடந்த நார்டிக் நாடுகளின் 3 உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு முன்னதாக ஐஸ்லாந்து, பின்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். 5 நார்டிக் நாடுகளும் இணைந்து 1.9 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளன. நார்வே பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு மோடி அடுத்ததாக இத்தாலி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அந்நாட்டின் தலைநகரான ரோம் நகரில் பிரதமர் திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக விமான நிலையத்தில் பிரதமர் திரு மோடியை இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் ஆண்டோனியோ டஜானி நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து இத்தாலியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அந்நாட்டு பிரதமர் திருமதி மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசளித்தார் நம் பிரதமர். அதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் இத்தாலி பிரதமர். பிறகு ரோம் நகரில் இரு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு இரு நாடுகளின் சார்பில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. தனது 5 பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்நாட்டு மக்கள் மற்றும் தலைவர்களின் மனங்களை வென்று இந்தியா திரும்பியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. சர்வதேச பதற்றங்களால் இந்தியா தாக்கத்தை சந்திக்கும் என்று அச்சம் எழுந்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த பயணம் அதை குறைக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் 5 அரசுமுறை பயணம், எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. ஒரு சிறு விளம்பரத்தை தொடர்ந்து மதுரை தென்றலில் இனிமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: சில சில வேலை தொழில் அடிக்கிறது.

0: சிரிக்கிறது மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.
1: ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது நேயர்களே. நிகழ்ச்சியில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.

0: லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும், இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின்போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக

0: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். IPL கிரிக்கெட் போட்டியில்

0: அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்குவங்கத்தின் இமயமலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25:18.
1: நலமாய் வாழ்க. குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி.சி. ஸ்ரீதேவி அவர்கள். வகைகள் இருக்காமா அல்சருக்கு?
2: அல்சரில் டியோர்னல் அல்சர், பெப்டிக் அல்சர், அதான் சொன்னேன், வாயில் ஏற்படுற புண், ஸ்டொமேட்டைட்டிஸ் சொல்வோம். இந்த மாதிரி அல்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுற

0: அல்சர்ஸ் பார்த்தோம்னா குடல் புண்கள், அதே மாதிரி ஆசனவாய் புண்களும் வந்து அல்சர் டைப்பில் தான் வரும். அதிலே வந்து பைல்ஸ், ஃபிஸ்டுலா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். குடல் புண்கள்னால் குடலில் வருது. இந்த குடல் புண்கள் வந்து சிலர் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு எனக்கு வலி வருதுன்னு சொல்லுவாங்க, சிலர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலி வருது, வயிற்று வலி சாப்பிட்ட உடனே போயிடுது. அப்போது இது எந்த வகையான அல்சர் அப்படிங்கிறத நாம் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். இது போக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா ரெண்டு நாள் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும், அடுத்த ஒரு ரெண்டு நாளே இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும், இப்படி மாறி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தானா அப்படிங்கிறத முதல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அல்சரை தான் அவங்க அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்களா, ஏதாவது காரம் சாப்பிட்டு நமக்கு டயரியா ஆகுதா, இல்லை ரெகுலராகவே நார்மல் ஃபுட் தான் எடுக்கிறோம் பட் இருந்தாலும் நமக்கு இப்படி ஆகுதா அப்படிங்கிறத நாம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், பிளட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து எண்டோஸ்கோபி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்.
1: இப்போ அல்சர் வந்து ஒரு ஆரம்ப நிலையில ஒருத்தர் இருக்காங்க, இந்த சிவியரான நிலைமைக்கு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
0: ஆரம்ப நிலையில் ஒருத்தருக்கு இப்போ தான் வந்து வயிற்றில் புண்ணு ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றோட நிலைமை நம்ம வாயில் தான் தெரியும், வாய்ப்புன்னு அவருக்கு கண்டிப்பாக வரும். இதை வந்து நிறைய பேர் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி அதை அலட்சியப்படுத்தவே கூடாது. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு குறிகுணமாக தெரியுது, வாய்ப்புன்னு ஏற்படுறப்பவே இது எதனால், பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சியால் இருக்கா, சிலர் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு அதை சரி பண்ண பார்ப்பாங்க, இல்லை அப்போவே நம்ம வந்து நம்மளோட உணவு காரம் இனிப்பு புளிப்பு இந்த ஆறு சுவையில் ஒவ்வொரு சுவையை குறைக்க ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் நமக்கு வந்து இந்த வித்தியாசம் வந்து தெரியும். ரெண்டாவது லேசான வயிற்று வலி, இந்த வயிற்று வலி எப்படி இருக்கும்னா அப்பப்போ வந்து வரும். ஒரு ஏதாவது ஒரு மாற்று உணவு, அதிகமான வந்து மசாலா சேர்ந்த பொருட்கள், இல்லை டீ காஃபி சாப்பிட்றப்ப, வெளியில் போய் என்னைக்காச்சும் நம்ம புரோட்டா சாப்பிட்றோம் அப்போ வயிற்று வலி வரும். அந்த மறுநாள் எப்படி இருக்கும் அப்படின்னா லேசான வாந்தி, எதை பார்த்தாலும் குமட்டுற மாதிரியே இருக்கும். இப்போ நாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஏதோ வயிறில் பிரச்சனை இருக்குது, அப்போவே நாம் அதை சரிப்போம். ஸ்டார்டிங்கில் சிலருக்கு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஒரு கவலம் தான் சாப்பிட்ருப்பாங்க, வயிறு உப்பிசம் இருக்கும், வயிறு ப்ளோட்டிங் சொல்லுவாங்க. நம்ம வயிறில் கேஸ் எவ்வளோ, ஒரு 125 ml கேஸ் வந்து டெய்லி கலெக்ட் ஆகுது. இது எப்படி கலெக்ட் ஆகுது அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக தான் கலெக்ட் ஆகுது. இந்த கேஸ் வந்து அப்பப்போ ரிலீஸ் ஆகணும், இது நார்மல் தான். இதை வந்து நாம் ப்ளோட்டிங்னு நினச்சிக்கக்கூடாது, வயிறு உப்பிசம்னு நினச்சிக்கக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு உப்புசமாகுது, இதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியலை, உடம்பு எடை குறையுது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக டாக்டரை அணுகி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும்.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
2: இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 kHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம்.
6: ஒரு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு முனிவர் இருந்தார், அவர் முன்னாடி போய் நின்னார். சுவாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும், உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யணும்.

0: அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியாக இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரே அப்படின்னு இவர் நினைச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டில் முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லில் கல்வெட்டாக செதுக்கினான். தன்னுடைய அறையில் எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பார்க்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். மன்னரை சோதித்து பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமாக ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். மருந்தோடு திரும்பி அவர் வந்த சமயத்தில் மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்தில் யாரும் இல்லை. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை வந்து அதில் கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனார். கையில் இருந்த மருந்தை அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊற்றிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டார். இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர் வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டி விட்டு வேற கொண்டுக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போயிட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படைத்தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார். விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடிய மருந்தில் கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பற்றி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேறு நல்ல மருந்தாக ஊற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்போ அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இந்த புத்திமதியை அன்னைக்கு நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க, இன்றைக்கி அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டாராம். அதனால் பெரியவர்கள் நமக்கு சொல்கிற புத்திமதி சாதாரணமாக தான் தெரியும். அதுக்காக நாம் வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனால் 1000 ரூபாயை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் வீணாக போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.

0: உடலில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:36. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தினல் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம் நேர்களே. இனிய பாடல்களோடு இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 7:46:32. தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடும் பதவிகள் திரைப்படத்தின் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: மூடுபனி திரைப்படத்தில் இருந்து பாடல் விளக்க கேட்டோம் கேஜே யேசுதாஸ் குரலில்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய்

0: தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த இந்த பாடலுடன் இனிதை நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் 8:02 கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: காலை 8:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFL நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்ற

என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டியானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:12. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான காலத்தை காலத்தை அழியாத காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. முதலில் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில்.

காகம் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில். இது மதுரத்தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 8:30 இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், காலை 9 அரங்கு செய்தி நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் டாக்டர் உஷா ராஜகோபாலன், வயலின் ஏவி மணிகண்டன், மிருதங்கம். தொடர்ந்து 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தொடர்வது ஆங்கில செய்திகள். டில்லஞ்சலா கேட்கலாம் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. The headlines. Prime Minister Narendra Modi to distribute over 51,000 appointment letters to new recruits in various government departments today. RBI approves record surplus transfer of 2.86 lakh crore rupees to central government for financial year 2025-26. US Secretary of State Marco Rubio arrives in Kolkata on his maiden 4-day visit to India to call on Prime Minister Modi in New Delhi this afternoon. IMD issues red alert for severe heat wave over East Madhya Pradesh, East Uttar Pradesh and Vidarbha today. Indian Army officer Major Abhilasha Barak honored with prestigious UN Military Gender Advocate of the Year Award 2025. And in IPL cricket, hosts Sunrisers Hyderabad beat Royal Challengers Bengaluru by 55 runs. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing today. Mr. Modi will also address the gathering on the occasion. Our correspondent reports that the Rozgar Mela is a key initiative reflecting the

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மீண்டும் காலத்தில் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. பாடல் வீர திருமகள் திரைப்படத்திலிருந்து.

எம்எஸ்எஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் அன்பேவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். இது மதுரத்தென்றல். தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நேர்களே.

0: விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுர தென்றல். மீண்டும் 11:02 கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சி. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களை, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் ஒன்பது தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: கேட்டிருக்கீங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான்

0: உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னா யார்
1: சொல்லுவாங்க? அம்மா கேட்பாங்க, அப்பா எட்டு மாதிரி கேட்பாங்க.
0: உங்க எந்த நேரத்துலலாம் ரேடியோ கேட்பீங்க?
1: காலில் சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
0: ரேடியோவில் கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
1: அது அந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் பேசுறது, நல்ல பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
0: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
1: அது கேட்டிருக்கேன்.
0: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
1: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்கிறதும் நல்லாயிருக்கும். நல்லா பேசுறது அப்பள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
0: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
1: எல்லா பாட்டுமே.
0: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
1: அது எப்போமாவது உண்டு. ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்குறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
1: அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
0: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கே பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கு?
1: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம்.
0: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? இருக்கேன் உங்கள் பேரை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு?
1: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன். அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருக்கும். ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
0: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி எதாவது கேட்டிருக்கீங்களா?
1: சண்டை வந்தது கிடையாது, எல்லோரும் மொத்தமாக கேட்குறோம். காலையில் நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்சம் நேரம் கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து 90 வருஷம் ஆகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ
1: கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டர் தூக்கிட்டே எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏமா, இந்த வயசு என்ன, நாங்கள் 15 வயசுலேயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுலேருந்தே இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லேயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோவில் வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்கிற நேரம் நகராட்சியில் இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதில் முன்னே நின்று நாங்கள் கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவருடைய
1: அவர் இது காலையில் அந்த இது ஒரு இது போடுவார், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர்.
0: சுருக்கமாக ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்கு, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?

0: பாளையங்கோட்டை தான்.
1: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
0: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்கள தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பாக இருந்தது. அதனால் ஒரு ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இது தான் மேடம்.
1: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
0: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அதுதான் ஜாஸ்தி நாங்கள் ட்ராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
1: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகும். பழசுக்கும் ஒன்றுத்துக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
1: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
0: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்குறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்புன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
1: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
0: நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மேடம். செய்திகள் கேட்பேன்.
1: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்வீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ அந்த இது பண்ணாங்களோ அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறதுனால அது அங்கே வந்து விரும்பி கேட்குறோம். நேரு பேப்பாள் இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணியெல்லாம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு அது கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
1: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
0: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த செய்து. அது எங்களுக்கு கேட்குறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்குறது எங்களுக்கு இனிமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன், தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க.

0: அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ நிறையா கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
1: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோவில் கேட்க விருப்பமாக இருக்கும்?
0: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அதுக்கு காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
1: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
0: ஆ, ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன்.
1: முதல்ல அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதில் பேசும்போது படபடப்பாக இருந்ததா எப்படி?
0: படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
1: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முதல் கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும். இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம். அதை
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மாதவோ மாம்பாகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகமாலிகை, ரூபகதாளம்.

நேரம் 9:30:35 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிருப்பையா பாலைய சௌரே, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குமரன் தாழ் பணிந்தேன் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், யதுகுல காம்போதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.ஏ.செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, இது உங்கள் நிகழ்ச்சி, நேர் விருப்ப நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா கால் பண்ணுங்கள். 2531-0027 என்ற தொலைபேசி எண்ணிலும், 2531-0028 என்ற இன்னொரு தொலைபேசி எண்ணிலையும், 0452 என மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். நிகழ்ச்சியில் இனிமையுடன் வைஷ்ணவி. முதல் நேரா வந்து சண்முக சுந்தரம் அவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது முத்து திரைப்படத்திலிருந்து. அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது எனக்கு பிடித்த பாடல்.

வல்லவன் தொழிலாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பதிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாடி.

தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் பார்த்தமணி 11 நிமிடம். எனக்கு பாடல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேர் விருப்ப நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நேர்களை சந்திக்கலாம்.

எனக்கு பிடித்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:16:25. நேர்விற்ப நிகழ்ச்சியாக அவலம் வந்து கொண்டிருக்கின்றது. எம் ஏ இளங்கோவன் ஐயாவுக்காக இதோ பாடல் ஒலிக்கிறது. அன்புலா அப்பா திரைப்படத்திலிருந்து

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேருப்பர் நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:21:33. தொடர்ந்து தேனியிலிருந்து நாகலட்சுமி அம்மாவுக்காக பாடல் ஒலிக்கிறது. அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கிறது. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இருந்து

10:28 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேர்கள் ரொம்ப உற்சாகமா பாடலை கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில ராணி தேனியிலிருந்து ராணி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து பாடல், அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நேர் விருப்ப நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நேயர் யாருன்னா சொர்ணலதா தேனியிலிருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ வருகிறது, பூவா தலையா திரைப்படத்திலிருந்து. அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும்
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யாரு பார்த்து விடு.
2: Come on, clap. One, two.

நான் வாயை கிண்ட சொல்லும் காசிருந்தா தான் சுண்ட சொல்லும் கண்டவன்

amor que

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்
4: அக்கா? ரெண்டு

0: சாம்பாரான்னு சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். நேரம் 10:49:32. சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், முத்துமணி மாலை என்ற பாடல். யாருக்காகன்னு சொன்னால், மதுரையிலிருந்து மஞ்சுளா தங்கராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் அனைத்து நேருக்காகவும் இதோ பாடல் வருகிறது.

0: கேளட கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. பங்குபெற்ற முயற்சித்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மதுரை வானொலியின் சார்பாக. மீண்டும் நாளை 10:02 எனக்கு பிடித்த பாடல். தொடர்வது செய்தி சுருக்கம் ஜெனஞ்சலாக கேட்கலாம்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

முற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜா இசையமைத்த பாடலாக முதல் பாடலாய் ஒலிக்கிறது இளையராஜா இசையில். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: இடத்துக்கும் இனிமையான பாடல் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மதுர தென்றலில், கோபுரவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

11:25 இணைந்திருக்கிறோம் மதர் தென்றல் நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது நேர்களே, உங்களுக்காக தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ராஜா கயவச்சா திரைப்படத்திலிருந்து.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஆத்மா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:41 இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இனிமையான இளையராஜா இசையமைத்த பாடல்களின் தொகுப்பாக பாடல்கள் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பிரியங்கா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் குரலில்.

மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில். தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரலில்.

சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டும் பொழித்த இந்த பாடலுடன் இனித நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் 2:15 கேட்கலாம் நேர்களே. ஒழித்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்வமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், இதில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் மனம் கவர் சென்னை, மனம் கவர் சென்னை மாநகர் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை கேட்கலாம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, மாலை ஒளிபரப்பில் மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல் கேட்கலாம். ஒருபட பாடலில் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நேர்களே. 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

7:25 பண்ணைச்செய்தி 7:30 மண்ணும் மணியும். இதில் மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் பணிபுரியும் டாக்டர் பி. பபிதா அவர்கள் வழங்கும் உரை. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி. இதில் பிரேமா ஹரிஹரன்.

0: அவர்களின் பாட்டு கேட்கலாம். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ். Galaxy and Beyond Part 2 கேட்கலாம். A Dialogue on Milky Way between Dr. Venkateshwaran, Scientist, B. Srikumar, Science Communicator and Editor, Vinyan Prasad. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 9:15 மதுரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், இதில் சங்கநேசரி சிபி மாதவன் நம்பூத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும் நேர்களே, நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253.
4: This is Akashvani, the news read by Naresh Mako. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government departments and organizations. The Rozgar Mela was held at 47 locations across the country. The newly recruited candidates selected from across the country will be joining various ministries and departments, including the Ministry of Railways, Home Affairs, Health and Family Welfare, and Department of Higher Education, among others. Addressing the Rozgar Mela through video conferencing, the Prime Minister said the world is eager to be a part of India's growth journey. Mr. Modi said that the country is also partnering with various countries of the world aimed at providing opportunities, employment and global exposure to the youth of the nation. The Prime Minister noted that India is becoming the trusted supply chain partner of the globe.
5: दुनिया भारत के युवाओं और भारत की टेक्नोलॉजिकल प्रोग्रेस को लेकर बहुत उत्साहित है. आज दुनिया भारत की विकास यात्रा का हिस्सा बनना चाहती है. भारत भी दुनिया के अलग अलग देशों के साथ पार्टनरशिप कर रहा है. इसका उद्देश्य यही है कि भारत के युवाओं को अवसर मिले, रोजगार मिले, उनका सामर्थ्य खिल उठे. साथ साथ मैं चाहता हूं मेरे देश के नौजवानों को ग्लोबल एक्सपोजर भी मिले.
4: Mr. Modi added that every Indian is working with a commitment to making India Viksit Bharat by 2047, and to achieve this, the country is investing in several sectors. The Prime Minister highlighted that new employment opportunities are being created for the youth of the country.
5: आज हर भारतीय एक बड़े संकल्प के साथ आगे बढ़ रहा है. ये संकल्प 2047 तक विकसित भारत के निर्माण का संकल्प है. इस लक्ष्य की प्राप्ति के लिए आज देश अलग अलग सेक्टर्स में निवेश कर रहा है, और इस निवेश से देश के युवाओं के लिए रोजगार के लाखों नए अवसर बन रहे हैं, जिसे आज भारत में सेमीकंडक्टर मैन्युफैक्चरिंग की पूरी सप्लाई चेन तैयार की जा रही है.
4: Bihar Chief Minister Samrat Chaudhary has announced that 1 lakh teachers will be recruited in the state over the next 5 years. During a high-level review meeting of the Education Department, the Chief Minister directed officials to ensure the recruitment of at least 20,000 teachers every year. He said that the notification for teacher appointments will now be issued annually in the month of July to streamline the recruitment process. Meanwhile, Education Minister Mithilesh Tiwari has said that the Chief Minister's announcement has ended the uncertainty surrounding the fourth phase of the Teacher Recruitment Examination, TRE4. He informed to the Education Department will soon assess vacant teaching posts.

சங்கீத சாரலில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஹரிச்சந்திர உபாக்யானம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிக்குமார் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து மட்காத

0: கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்ஜின் பேட்சனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு மணி

0: 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாணிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: இனி மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பழனி சுந்தரேசன் இயற்றி, பி தியாகராஜன் இசையமைத்து, TL மகராஜன், BS சசிரேகா பாடியுள்ள பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
3: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

0: unauthorized interference, making it prone to disruptions. Indraprastha Gas Limited, IGL, increased the price of compressed natural gas, CNG, by 1 rupee today. After the price hike, the new rate for 1 kilogram CNG in the national capital is 81 rupees and 9 paise. Indian Oil has reassured customers and the general public that there is no overall shortage of petrol and diesel in the country. In a statement, the oil marketing company said that the current situation being witnessed at certain retail outlets is highly localized and temporary in nature. In IPL cricket, Lucknow Super Giants will take on Punjab Kings in Lucknow this evening at 7:30 p.m. Last night, Sunrisers Hyderabad defeated Royal Challengers Bengaluru by 55 runs in Hyderabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். மணங்கவர் சென்னை மாநகர். உரைச்சித்திரம். எழுதியவர் கே புருஷோத்தமன்.
3: தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்தியாவின் முக்கியமான மற்றும் வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாகும். இது கலாச்சாரம், கல்வி, வரலாறு, வணிகம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. பழமையான கோவில்கள், அழகான கடற்கரைகள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா இடங்கள் சென்னையில் காணப்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு வருகிறார்கள்.
4: சென்னை தனது நீண்ட கடற்கரை பகுதிக்காக மிகவும் பிரபலமானது. உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரை சென்னையின் முக்கியமான சுற்றுலா இடமாகும். இங்கு மாலை நேரங்களில் மக்கள் சுவாசிக்கவும் நடைப்பயிற்சி செய்யவும் கடலின் அழகை ரசிக்கவும் வருகிறார்கள். இதை தவிர பெசன் நகர், எலியட்ஸ் கடற்கரை போன்ற இடங்களும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான கடற்கரைகளாக உள்ளன.
3: சென்னையில் பல பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களும் உள்ளன. மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானதும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதுமாகும். அதேபோல் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில், திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் போன்றவை பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் அதிகம் ஈர்க்கின்றன. இந்த கோவில்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகின்றன.
4: இதற்கு மேலும் சென்னையில் பல கல்வி மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் உள்ளன. எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் வரலாறு, கலை மற்றும் தொல்லியல் தொடர்பான பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பிர்லா பிளானட்டோரியம் மற்றும் தக்ஷிண சித்ரா போன்ற இடங்கள் அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தை அறிய உதவும் முக்கிய சுற்றுலா மையங்களாக உள்ளன.
3: மேலும் சென்னையில் இயற்கையை ரசிக்க பல பூங்காக்கள் மற்றும் உயிரியல் பூங்காக்களும் உள்ளன. வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். கிண்டி தேசிய பூங்கா மற்றும் செம்மொழி பூங்கா போன்ற இடங்கள் இயற்கை சூழலை அனுபவிக்க சிறந்த இடங்களாக உள்ளன.
4: இதனால் சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம், இயற்கை அழகு மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு சிறந்த சுற்றுலா நகரமாக விளங்குகிறது. இந்த நகரத்தின் பல்வேறு சுற்றுலா இடங்கள் பயணிகளுக்கு புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் வழங்குகின்றன.
3: முதலில் நாம் சென்னை நகரின் முக்கியமான கடற்கரைகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
4: வங்காள விரிகுடாவை ஒட்டிய அமைப்பில் இருப்பதால் சென்னையில் பல அழகான கடற்கரைகள் காணப்படுகின்றன. அவற்றில் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை மற்றும் திருவான்மையூர் கடற்கரை முக்கியமானவை. இந்த கடற்கரைகள் இயற்கை அழகு, சுத்தமான காற்று மற்றும் அமைதியான சூழல் ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் அதிகமாக ஈர்க்கின்றன. ஒவ்வொரு கடற்கரையும் தனித்துவமான சிறப்புகளை

0: அமைந்துள்ளது.
1: மெரினா கடற்கரை உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியுள்ள இந்த கடற்கரை முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்தில் சென்னை நகரத்தின் கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் நோக்கத்தில் இந்த பகுதி மேம்படுத்தப்பட்டது.
0: மெரினா கடற்கரை இன்று சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இங்கு நடைப்பயிற்சி செய்வதற்கும் கடல் காற்றை அனுபவிப்பதற்கும் மக்கள் அதிகமாக வருகிறார்கள். குழந்தைகள் விளையாடுவதற்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கும் இது மிகவும் ஏற்ற இடமாகும்.
1: மெரினா கடற்கரையின் அருகில் பல முக்கிய நினைவு சின்னங்களும் உள்ளன. மேலும் பல முக்கிய தலைவர்களின் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விவேகானந்தர் இல்லமும் உள்ளது. இந்த இடத்திற்கு வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இது வழங்குகிறது.
0: மெரினா கடற்கரையில் பலவிதமான சிற்றுண்டி கடைகளும் காணப்படுகின்றன. சுண்டல், மாங்காய், முறுக்கு, பஜ்ஜி போன்ற பல உணவுகள் இங்கு கிடைக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசிப்பதுடன் உணவையும் அனுபவிக்க முடிகிறது. மேலும் பலவித

0: பார்க்க வேண்டிய விவேகானந்தர் இல்லமும் உள்ளது. இந்த இடத்திற்கு வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இது வழங்குகிறது.
1: மெரினா கடற்கரையில் பலவிதமான சிற்றுண்டி கடைகளும் காணப்படுகின்றன. சுண்டல், மாங்காய், முறுக்கு, பஜ்ஜி போன்ற பல உணவுகள் இங்கு கிடைக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசிப்பதுடன் உணவையும் அனுபவிக்க முடிகிறது. மேலும் பலவித வீட்டு அலங்கார பொருட்களும் குழந்தைகளுக்கான பொம்மைகளும் விற்கப்படுகின்றன. காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அந்த நேரத்தில் கடல் அலைகள் கரையை தழுவும் காட்சியை பார்ப்பது மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது.
0: எலியட்ஸ் கடற்கரை பொதுவாக பெசன்ட் நகர் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இது மெரினா கடற்கரையை விட அமைதியான மற்றும் சுத்தமான சூழல் கொண்ட கடற்கரையாகும். சென்னை நகரின் பெசன்ட் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கடற்கரை மாலை நேர நடைப்பயிற்சிக்கு மிகவும் ஏற்ற இடமாக உள்ளது. கடல் காற்று, அமைதியான சூழல் மற்றும் சுத்தமான மணற்கரை ஆகியவை இங்கு வருபவர்களுக்கு இனிமையான அனுபவத்தை வழங்குகின்றது. பலர் நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிட இங்கு வருகிறார்கள்.
1: எலியட்ஸ் கடற்கரையின் அருகில் வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் அஷ்டலட்சுமி கோவில் போன்ற முக்கிய ஆன்மீக இடங்களும் உள்ளன. இதனால் இந்த கடற்கரை சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணிகளுக்கு முக்கியமான இடமாக உள்ளது. மேலும் அருகில் பல உணவகங்கள் மற்றும் கஃபேக்களும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் சுவையான உணவுகளை சுவைக்கலாம்.
0: திருவான்மியூர் கடற்கரை சென்னையின் மற்றொரு அழகான அமைதியான கடற்கரையாகும். இது மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகளை விட குறைந்த மக்கள் கூட்டம் கொண்ட இடமாகும். இதனால் அமைதியை விரும்புபவர்கள் இந்த கடற்கரைக்கு அதிகம் வருகிறார்கள்.
1: இந்த கடற்கரை காலை நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும். கடல் காற்று மற்றும் அமைதியான சூழல் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. பலர் தினமும் காலை நேரத்தில் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறார்கள்.
0: திருவான்மியூர் கடற்கரையின் அருகில் பல குடியிருப்பு பகுதிகளும் கல்வி நிறுவனங்களும் உள்ளன. அதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த கடற்கரையை தினசரி ஓய்வுக்கான இடமாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை இந்த பகுதியை மேலும் பிரபலமாக்கி உள்ளது.
1: சென்னை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடங்களையும் தன்னகத்தை கொண்டதாக உள்ளது.
0: இங்குள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது சென்னை நகரின் மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாக கருதப்படுகிறது. 1644 இங்கிலாந்தின் கிழக்கு இந்திய கம்பெனியினரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. அந்த காலத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் நோக்கத்துடன் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது ஆங்கிலேய ஆட்சியின் முக்கிய நிர்வாக மையமாக வளர்ச்சி பெற்றது.
1: செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு தமிழ்நாடு அரசின் சட்டமன்றம் மற்றும் சில அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. கோட்டையின் உள்ளே செயின்ட் மேரிஸ் தேவாலயம் உள்ளது. இது இந்தியாவில் உள்ள மிக பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு அமைந்திருக்கும் அருங்காட்சியகத்தில் ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்த ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான ஆவணங்கள் மற்றும் பல அரிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வரலாற்றை அறிய விரும்பும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு முக்கிய இடமாக விளங்குகிறது.
0: சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் என்பது தமிழின் புகழ்பெற்ற புலவரான திருவள்ளுவரை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவு சின்னமாகும். இது சென்னை நகரின் நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது. 1970களில் தமிழ்நாடு அரசால் இந்த நினைவிடம் கட்டப்பட்டது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை உலகிற்கு நினைவூட்டும் வகையில் இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: வள்ளுவர் கோட்டத்தின் முக்கிய சிறப்பு அதன் தேரை போன்ற கட்டட வடிவமைப்பாகும். இது திருவாரூர் கோவில் தேரின் வடிவமைப்பை ஒத்ததாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய கல் தேரின் உயரமும் அகலமும் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. தேரின் உள்ளே திருவள்ளுவரின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது.
0: வள்ளுவர் கோட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் திருக்குறளின் 1330 குறள்களும் இங்கு கல் பலகைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த குறள்கள் தமிழின் நெறிமுறைகள், ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை விளக்கும் முக்கியமான கருத்துக்களை கொண்டதாக உள்ளன.
1: மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து திருக்குறளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். இதனால் வள்ளுவர் கோட்டம் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை எடுத்து காட்டும் முக்கியமான இடமாக விளங்குகிறது.
0: சென்னை எழும்பூர் பகுதி

0: டெல்லியில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகவும் பழமையான மற்றும் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது 1851 நிறுவப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் வரலாறு, கலை, தொல்லியல் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான பல ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
1: இந்த அருங்காட்சியகத்தின் முக்கியமான பகுதி பழமையான சோழர்கால வெண்கல சிலைகளின் தொகுப்பாகும். உலகிலேயே மிகப்பெரிய சோழர் வெண்கல சிலைகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பழமையான நாணயங்கள், ஆயுதங்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பொருட்கள் போன்றவை இங்கு காணப்படுகின்றன.
0: அருங்காட்சியக வளாகத்தில் தேசிய கலைக்கூடமும் உள்ளது. இதில் இந்தியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கியமான கல்வி மையமாக உள்ளது. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நேரடியாக அறிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த இடமாகும். இதேபோல வேறு ஒரு அருங்காட்சியகமும் உள்ளது. அதன் பெயர் தக்ஷின் சித்ரா என்பதாகும்.
1: தென்னிந்தியாவின் பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான அருங்காட்சியகம்தான் தக்ஷிண சித்ரா. இது சென்னை நகரத்திற்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கிறது. 1996 தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது.
0: தக்ஷிண சித்ராவின் முக்கிய சிறப்பு பழமையான கிராம வீடுகளை அசல் வடிவத்தில் மீண்டும் அமைத்து காட்சிக்கு வைப்பதாகும். ஒவ்வொரு வீடும் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலை, வாழ்க்கை முறை மற்றும் கைவினை பண்பாட்டை பிரதிபலிக்கிறது. பார்வையாளர்கள் இந்த வீடுகளுக்குள் சென்று பழமையான வாழ்க்கை முறையை அனுபவிக்க முடியும்.
1: மேலும் இங்கு பல கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் கலைஞர்கள் நேரடியாக தங்கள் பணியை செய்து காட்டுகின்றனர். மண்பாண்டங்கள், நெய்தல், மரச்சிற்பம் போன்ற பாரம்பரிய கைவினை பணிகளை பார்வையாளர்கள் நேரில் காண முடிகிறது. இதனால் தக்ஷிண சித்ரா சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது.
0: சென்னை நகரம் பல மதங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஒருங்கே கொண்ட நகரமாக விளங்குகிறது.
1: சென்னை நகரின் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோவிலின் மூலவர் கபாலீஸ்வரர் எனப்படும் சிவபெருமான் ஆவார். அம்பாள் கற்பகாம்பாள் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார்.
0: இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கியதாக கூறப்படுகிறது. பழமையான பதிவுகளின்படி பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர்களின் காலத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்கள் இந்து புராணங்களில் வரும் பல தெய்வங்களையும் கதைகளையும் வெளிப்படுத்துகின்றன.
1: கபாலீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலின் தேரோட்டம், ஊர்வலம் மற்றும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்களாகும். மயிலாப்பூர் பகுதியின் கலாச்சாரத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் முக்கியமான தலமாக இந்த கோவில் விளங்குகிறது.
0: திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் சென்னை நகரின் மிகவும் பழமையான வைணவ கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு கிருஷ்ணர் பார்த்தசாரதி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இந்த பெயரின் பொருள் அர்ஜுனனின் தேரோட்டி என்பதாகும். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணரின் வடிவத்தை இந்த கோவில் பிரதிபலிக்கிறது.
1: இந்த கோவில் சுமார் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் சோழர் மற்றும் விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் அமைந்திருக்கிறது. பல சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் கோவிலின் சுவர்களில் காணப்படுகின்றன.
0: பார்த்தசாரதி கோவில் வைணவ சமயத்தில் மிக முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர்.
1: திருவான்மையூரில் அமைந்திருக்கும் மருந்தீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாகும். இந்த கோவில் சுமார் 2000 மேலான வரலாற்றை கொண்டதாக நம்பப்படுகிறது. இங்கு சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார்.
0: புராண கதைகளின்படி சிவபெருமான் இந்த இடத்தில் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ அறிவை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உடல் நலம் மற்றும் மனநலம் மேம்பட வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள்.
1: இந்த

0: கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் உள்ளது. உயரமான கோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் பழமையான சிற்பங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளாகும். தினமும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள்.
1: பெசன்ட் நகர் பகுதியில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி கோவில் மிகவும் பிரபலமான கோவிலாகும். இந்த கோவில் மகாலட்சுமியின் 8 வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவை ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி மற்றும் தானியலட்சுமி ஆகிய வடிவங்களாகும்.
0: இந்த கோவில் பல நிலைகளில் கட்டப்பட்ட தனித்துவமான கட்டட அமைப்பை கொண்டுள்ளது. பக்தர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று லட்சுமியின் வெவ்வேறு வடிவங்களை வழிபட முடியும். இந்த அமைப்பு கோவிலுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது.
1: அஷ்டலட்சுமி கோவில் கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் மிகவும் அழகான சூழலை கொண்டுள்ளது. தினமும் பல பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் நவராத்திரி காலங்களில் இங்கு அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை புரிகின்றனர். சென்னை நகரில் உள்ள முக்கிய கிறிஸ்துவ சுற்றுலா தலங்கள் சிலவற்றை நாம் காணலாம்.
0: கிறிஸ்துவ மதத்தினருக்கான பல பழமையான தேவாலயங்கள் சென்னையில் அமைந்திருக்கின்றன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. அவற்றில் சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் போன்றவை மிகவும் முக்கியமானவை.
1: சென்னை நகரின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சாந்தோம் பேராலயம் இந்தியாவின் மிக முக்கியமான கிறித்துவ புனித தலங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸின் கல்லறை அமைந்துள்ள இடமாக கருதப்படுகிறது. இந்த தேவாலயம் முதலில் 16 நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. பின்னர் புதுப்பிக்கப்பட்டு இன்று காணப்படும் அழகான கட்டிடமாக மாற்றப்பட்டது. கோத்திக் பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் வெண்மையான உயரமான கோபுரத்துடன் மிகவும் அழகாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து பல கிறிஸ்துவ பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர்.
0: செயின்ட் தாமஸ் மலை சென்னை நகரின் மற்றொரு முக்கியமான கிறிஸ்துவ புனித தலமாகும். இது கிண்டி அருகில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய மலைப்பகுதியாகும். மலையின் மேல் பகுதியில் ஒரு அழகான தேவாலயம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து சென்னை நகரத்தின் அழகான காட்சி தெளிவாக பார்க்க முடிகிறது. இதனால் இது ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது.
1: சென்னை நகரின் சென்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம் இந்தியாவின் மிகவும் பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாகும். இது 1680 ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது.
0: இந்த தேவாலயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முக்கிய வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. பல முக்கியமான ஆங்கிலேய அதிகாரிகள் இந்த தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த தேவாலயத்தின் கட்டிட அமைப்பும் பழமையான ஓவியங்களும் வரலாற்று ஆர்வலர்களை அதிகமாக ஈர்க்கின்றன.
1: பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் சென்னையின் மிகவும் பிரபலமான கிறித்துவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தேவாலயத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேவாலயத்திற்கு வந்து அன்னை மரியாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் திருவிழா காலத்தில் இந்த இடத்திற்கு மிக அதிகமான மக்கள் வருகை தருகின்றனர்.
0: மொத்தத்தில் பார்க்கும்போது சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் ஆகியவை சென்னை நகரின் முக்கியமான கிறிஸ்தவ சுற்றுலா தலங்களாக உள்ளன.
1: முஸ்லிம் சமுதாயத்தினருக்கான பல பழமையான மசூதிகளும் தர்காக்களும் சென்னையில் உள்ளன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கின்றன. இவற்றில் 1000 விளக்கு மசூதி, வாலாஜா மசூதி, ஹசரத் சயீத் மூசா காதிரி தர்கா, மக்கா மசூதி போன்றவை முக்கியமானவை.
0: 1000 விளக்கு மசூதி சென்னை நகரின் அண்ணாசாலை பகுதியில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற மசூதியாகும். இது 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த இடம் 1000 விளக்கு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், பழமையான காலத்தில் இங்கு பெரிய மத நிகழ்ச்சிகளின் போது ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மசூதி அழகான வெள்ளை நிற குவி மாடங்கள் மற்றும் உயரமான மினார்களுடன் அமைந்திருக்கிறது. இது சென்னை நகரின் முக்கியமான இஸ்லாமிய வழிபாட்டு மையங்களில் ஒன்றாகும். ரமலான் மற்றும் பக்ரீத் போன்ற பண்டிகைகளின் போது ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பக்தர்கள் இங்கு வந்து தொழுகை நடத்துகின்றனர்.
1: வாலாஜா மசூதி என்பது சென்னை நகரின் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது 18 நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா அவர்களால் கட்டப்பட்டது. இந்த மசூதி இந்தியாவின்

0: முக்கியமான வரலாற்று மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியின் கட்டிட அமைப்பு மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. இதில் சுண்ணாம்பு மற்றும் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு தினமும் பல முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகை நடத்த வருகின்றனர். மேலும் இந்த மசூதி வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது.
1: சென்னை நகரின் அண்ணா சாலை பகுதியில் அமைந்திருக்கும் ஹசரத் சயீத் மூசா காதிரி தர்கா மிகவும் முக்கியமான முஸ்லிம் புனித தலமாகும். பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த தர்காவிற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த இடம் அமைதியான மற்றும் ஆன்மீக சூழலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக வருடாந்திர உர்ஸ் விழா நடைபெறும் போது இந்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர்.
0: மக்கா மசூதி சென்னை நகரின் ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான மசூதியாகும். இது பழமையான மற்றும் பெரிய மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியில் தினசரி தொழுகைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழுகை மற்றும் ரமலான் காலங்களில் அதிகமான மக்கள் இங்கு கூடுகின்றனர். இந்த மசூதி முஸ்லிம் சமுதாயத்தின் மத மற்றும் சமூக வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்ததாக நாம் சென்னை நகரின் பூங்காக்கள் மற்றும் இயற்கை சுற்றுலா இடங்களை பார்வையிடலாம்.
1: சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான இயற்கை பாதுகாப்பு பகுதி கெண்டி தேசிய பூங்கா பகுதியாகும். இது இந்தியாவில் நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த பூங்கா சுமார் 2.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது.
0: நகர வாழ்க்கை பரபரப்புக்குள் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அரிய எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது. இந்த பூங்காவில் பலவிதமான விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக கருப்பு மான், புள்ளி மான், நரி, முயல் போன்ற விலங்குகள் இங்கு வாழ்கின்றன. மேலும் பல வகையான பறவைகளும் இந்த பூங்காவில் காணப்படுகின்றன. இயற்கையை நேசிக்கும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான இடமாகும்.
1: கெண்டி தேசிய பூங்காவின் அருகில் குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்காவும் உள்ளது. இங்கு குழந்தைகள் பல விலங்குகளை பாதுகாப்பாக அருகிலிருந்து பார்க்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து கூறும் கல்வி மையமாகவும் இந்த பூங்கா செயல்படுகிறது.
0: வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இது சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1855 சென்னை நகரில் தொடங்கப்பட்ட பழமையான உயிரியல் பூங்கா பின்னர் 1985 வண்டலூருக்கு மாற்றப்பட்டது.
1: இந்த உயிரியல் பூங்காவில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட பல விலங்குகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு போன்ற பல விலங்குகளை இங்கு பார்க்க முடியும். மேலும் பலவிதமான ஊர்வன மற்றும் பறவைகளும் இந்த பூங்காவில் உள்ளன.
0: இந்த பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த கல்வி அனுபவத்தை வழங்குகிறது. விலங்குகள் இயற்கைக்கு அருகில் இருக்கும் சூழலில் பாதுகாக்கப்படுகின்றன. பார்வையாளர்கள் விலங்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்க்க முடியும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு விலங்குகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள இது மிகவும் பயனுள்ள இடமாக உள்ளது.
1: சென்னை நகரின் அண்ணா சாலைக்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்கா ஒரு அழகான தாவரவியல் பூங்காவாகும். இது சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. தமிழின் செம்மொழி பெருமையை நினைவு கூறும் வகையில் இந்த பூங்காவுக்கு செம்மொழி பூங்கா என்று பெயரிடப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான அரிய தாவரங்கள் மற்றும் மலர்கள் வளர்க்கப்படுகின்றன. அழகான புல்வெளிகள், சிறிய குளங்கள், நீரூற்றுகள் மற்றும் நிழலான மரங்கள் இந்த பூங்காவின் அழகை அதிகரிக்கின்றன. நகரத்தின் பரபரப்பிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக உள்ளது.
1: தொல்காப்பியர் பூங்கா என்று அழைக்கப்படும் அடையார் சுற்றுச்சூழல் பூங்காவை அடுத்து நாம் பார்க்கலாம். இயற்கை சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான தாவரங்கள், பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகள் வாழ்கின்றன. குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் வாழும் பல பறவைகள் இங்கு காணப்படுகின்றன. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய இடமாக இது விளங்குகிறது.
1: சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களுக்கும் பெயர் பெற்றது. குடும்பத்துடன், நண்பர்களுடன் அல்லது குழந்தைகளுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்க சென்னை நகரில் பல இடங்கள் உள்ளன.
0: அறிவியல், விளையாட்டு, சாகசம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை ஒருங்கே அனுபவிக்க உதவும் சில முக்கியமான இடங்கள் பிர்லா பிளானடேரியம், முட்டுக்காடு படகு நிலையம் மற்றும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் போன்றவை ஆகும்.
1: பிர்லா பிளானடோரியம் சென்னை நகரின் கோட்டூர்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான அறிவியல் மற்றும் கல்வி பொழுதுபோக்கு மையமாகும். இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விண்வெளி அரங்கங்களில் ஒன்றாகும். 1988 தொடங்கப்பட்ட இந்த மையம் விண்வெளி அறிவியலை பொது

0: மக்களுக்கு எளிமையாக விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டது.
1: இங்கு விண்மீன்கள், கோள்கள், கிரகங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் போன்ற விஷயங்களை பற்றிய காட்சிகள் நடத்தப்படுகின்றன.
0: பிளானட்டோரியம் வளாகத்தில் அறிவியல் அருங்காட்சியகமும் உள்ளது. இதில் பல அறிவியல் கருவிகள், மாதிரிகள் மற்றும் விளக்க காட்சிகள் உள்ளன. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அறிவியல் பற்றிய ஆர்வத்தை உருவாக்க முக்கியமான இடமாக இது விளங்குகிறது. பள்ளி மாணவர்கள் பலரும் கல்வி சுற்றுலாவாக இந்த இடத்துக்கு வருகை தருகின்றனர்.
1: சென்னைக்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு நிலையம் மிகவும் பிரபலமான பொழுதுபோக்கு இடமாகும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் பராமரிக்கப்படும் இந்த இடம் நீர் விளையாட்டுகளுக்காக மிகவும் புகழ்பெற்றது.
0: இங்கு படகு சவாரி, பெடல் படகு, மோட்டார் படகு மற்றும் வேகப்படகு போன்ற பல்வேறு வகையான படகு சவாரிகளை அனுபவிக்க முடியும். குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் அமைதியான நீர்நிலையின் நடுவில் படகு சவாரி செய்வது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும்.
1: முட்டுக்காடு சுற்றிலும் இயற்கை அழகு மிகுந்துள்ளது. ஏரியின் நீர், சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் குளிர்ந்த காற்று பார்வையாளர்களுக்கு மன அமைதியை அளிக்கின்றது. வார இறுதிகளில் பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து ஓய்வாக நேரம் செலவிடுகின்றனர்.

0: சென்னை நகரின் வில்லிவாக்கம் அருகில் அமைந்திருக்கும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் இந்திய ரயில்வே வரலாற்றை அறிய உதவும் முக்கியமான பொழுதுபோக்கு மற்றும் கல்வி மையமாகும். இந்த அருங்காட்சியகம் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி மற்றும் வரலாற்றை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது.
1: இங்கு பழமையான ரயில் இன்ஜின்கள், பயணிகள் வண்டிகள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ரயில் உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சில பழமையான நீராவி இயந்திர ரயில்களையும் பார்வையாளர்கள் அருகிலிருந்து காண முடியும்.
0: இந்த அருங்காட்சியகத்தில் குழந்தைகளுக்கான சிறிய ரயில் சவாரியும் உள்ளது. குழந்தைகள் சிறிய ரயிலில் பயணம் செய்து மகிழ முடியும். மேலும் ரயில்வே தொடர்பான தகவல்களை விளக்கும் காட்சிகளும் இருக்கின்றன. இதனால் இந்த இடம் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய இரண்டையும் ஒருங்கே வழங்குகிறது. இவைகளோடு தனியார் அமைப்புகள் நடத்தும் பொழுதுபோக்கு மையங்கள் சென்னையில் நிறைய உள்ளன.
1: மொத்தத்தில் பார்க்கும்போது சென்னை நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்கும் முழுமையான சுற்றுலா நகரமாக திகழ்கிறது. இயற்கை அழகு, ஆன்மீகம், வரலாற்று பெருமை, கலாச்சார பாரம்பரியம், விளையாட்டு, திரைப்படம் மற்றும் நாடக அரங்குகள், படப்பிடிப்பு தலங்கள் மற்றும் நவீன பொழுதுபோக்கு வசதிகள் ஆகிய அனைத்தும் இணைந்து சென்னையை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுகின்றன. சென்னை நகரை பார்வையிடும் ஒவ்வொருவருக்கும் இந்த நகரம் புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் அளிக்கும் என்பது உறுதி.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் மணங்கவர் சென்னை மாநகர் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வழிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றி

0: உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோவில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோவில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27 முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பாக 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 1 பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் ஜூன் 1 யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான்

0: ராயல்ஸ் நான்காவது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:35 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மெல்லிசை கேட்கலாம். இந்திய தேசமடா என தொடங்கும் பாடல்.

நேரம் 2:15:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு புதுடெல்லி ஜான்பாத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச

நேர்கள் இதுவரை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு புதுடெல்லி ஜான்பாத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் 19வது ரோஜ்கார் மேளாவில் நேர்காணலில் கலந்து கொண்டு ஆற்றிய உரையின் தொகுப்பை கேட்டீர்கள்.

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்.
6: தொடர்வது வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
7: நேரம் 2:55.

ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம் DSCL, விருகாவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் PTO, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூரில் 23.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

நேரம் மாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும், மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் டாக்டர் பி பபிதா அவர்களின் உரை கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரத சங்கீத நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலவும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
0: தொண்டைக்கு பதமா.

0: காளான், முடக்கத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
0: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஒரு பட பாடல். 96 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இதோ.

0: தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஒரு பட பாடல்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று

0: மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து, அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு, தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார்

0: 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் மாலை 6:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மதுகிளை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒளிப்பது மதுரை தென்றல் தரும் திரை இசை காணங்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

காற்று தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் மதுர தென்றல். தொடர்ந்து நிந்தனங்கள் ஆகாஷ்வாணி மதுரையுடன். தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: கதைகள். எழுதியவர் ஏ. மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும் போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்.
2: தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பில் இருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குனர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு, யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரையும் அழைத்து, இதுதான் வந்து இத்தனை பேர் தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும்.
1: வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன், காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ₹56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன்,

0: வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்.
1: இப்போ நார்மல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சைபர் கிரைமாக இருக்கட்டும், இப்போ காணாம போன மொபைல் போனாச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதில் வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த ஃபோனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஐஆர் போர்ட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 10000 கே ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்திருக்கலாம், இல்லைனா வந்து வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு வந்து அலர்ட் வருது, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க.
0: அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். முடியாத்தம் திருவள்ளுவர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்

0: முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கணும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ் நியூ மைண்ட் நியூ பாரத் நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
0: இந்த வேலைவாய்ப்பு

0: பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பில் நாம் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதேதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட், கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃப்ளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான

0: மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நெற்பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: நுண்ணுயிரி என்பது ஒரு உயிருள்ள ஒரு பொருள், மனிதனோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உயிர்வாழ் இனத்தை தான் நம்ம நுண்ணுயிரின்னு சொல்கிறோம். இதை நுண்ணோக்கி மூலமாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மேலும் இந்த நுண்ணுயிரியை வந்து நீங்கள் வந்து 2 வகையாக பெரும்பாலும் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், இன்னொன்று வந்து தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம பார்த்தோன்னா இப்போ பயிர்களுக்கு தலைச்சத்து கொடுக்கக்கூடியது, மணிச்சத்து கொடுக்கக்கூடியது, சாம்பல் சத்து கொடுக்கக்கூடியது, அமில மண், கார மண் அப்படி இருந்தால் மாற்றக்கூடியது. மேலும் நம்ம மனுஷங்களுக்கு பார்க்குறப்ப அன்றாட வாழ்வில் பாலை தயிராக மாற்றக்கூடியது, இட்லி மாவை புளிக்க வைக்கக்கூடியது, இது எல்லாமே நன்மை செய்யக்கூடியது. தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு வகை, பயிர்களுக்கு நோய் உருவாக்கக்கூடிய வகையான நுண்ணுயிர்கள். அதுக்காக வைரஸ் சொல்லலாம், பாக்டீரியா, பூஞ்சானம், இது மாதிரி பல வகைப்படும். இதே மாதிரி இதே தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் மனுஷங்களுக்கு நோயவும் உண்டு பண்ணுது. பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இப்போ நெல் பயிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறப்ப அசோஸ் பயிரலாம். இது நம்ம வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 72% மேலே நைட்ரஜன் சத்து இருக்குது. யூரியா நம்ம போட்டு பயிருக்கு கிடைக்கக்கூடிய தலைச்சத்தை இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியான நிலைநிறுத்துது. இதன் மூலமாக பயிருக்கு தேவையான தலைச்சத்து கிடைக்குது. அதே மாதிரி மணிச்சத்தை கரைக்கக்கூடிய நுண்ணுயிரி, அதாவது மண்ணில் மணிச்சத்து இருந்தாலும் பயிருக்கு கிடைக்காத நிலையில் இருக்கும், அதை வந்து கரைத்து கிடைக்கக்கூடிய மாதிரி பண்ணக்கூடியது மணிச்சத்தை கரைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு ஒரு நுண்ணுயிர் இருக்குது. இன்னொரு நுண்ணுயிர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பூஞ்சான நுண்ணுயிர், மைக்கோரைசா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணுனா அந்த மணிச்சத்தை இடம்பெயர செய்யும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மணிச்சத்தை ஒரு இடத்துலேருந்து பயிருக்கு, அதான் ஏன்னா பயிரால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது, அதனால் பயிருக்கு கிடைக்கா வண்ணம் அருகாமையில் இல்லாத சத்துக்களை இல்லாமல் எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த மைக்கோரைசா. சாம்பல் சத்தையும் கரைத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட்னு நம்ம சொல்லக்கூடிய மிக குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்குது பயிர்களுக்கு. ஜிங்க், அப்புறம் இரும்பு, கால்சியம், சல்ஃபர், பச்சையத்துக்காக மெக்னீசியம் தேவை. எண்ணெய் வித்து பயிர்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா சல்ஃபர் மிக முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட். இதை கொடுக்கக்கூடிய சல்ஃபர் ஆக்சிடைசிங் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அப்புறம் துத்தநாகத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. நம்ம மைக்ரோ நியூட்ரியண்டை கொடுக்கக்கூடிய மண்ணில் இருந்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்குது. பசுமை புரட்சிக்கு அடுத்தபடியாக நாம் வந்து விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்களை அறிமுகப்படுத்திட்டோம். அதே மாதிரி ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், குஞ்சான கொல்லிகள் எல்லாமே அதிகப்படியாக நம்ம உபயோகப்படுத்திட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம மண்ணில் இயற்கையாக இருந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம்

0: குறைஞ்சிருச்சு. நாங்கள் அதை நன்மை செய்யக்கூடிய நிலையில் பல தரப்பட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அதை ஆய்வகத்தில் நாங்கள் பெருக்கம் செய்கிறோம். பெருக்கம் செய்து ஃபெர்மெண்டர் போன்ற பெரிய பெரிய கொதி கலன்களில் அதை எப்படி ஒரு மிகவும் ஒரு சீரிய முறையில் பண்ணி, ஏன்னா எந்த ஒரு நோய்க்கிருமியுமே இல்லாமல் அதை 100% அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் தான் இருக்குது அப்படி 100 தயாரிப்பை ஆய்வகத்தில் நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அந்த தயாரிப்புக்கு பேர் தான் நுண்ணுயிர் உரம். இப்போ என்னென்னா, இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து நம்ம அந்த உருவகத்தில் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்கும். ஒன்று திட வடிவ உயிர் உரங்கள், திரவ வடிவ உயிர் உரங்கள். திட வடிவ உயிர் உரங்கள்னால் லிக்னைட், நிலக்கரி, பழுப்பு நிலக்கரியில் வச்சு நாம் நுண்ணுயிர் உரங்களை அதில் அந்த நன்மை செய்யக்கூடிய நுயிர்களை நல்லா விரவி நாங்கள் பாக்கெட்டில் அடைச்சி நாங்கள் கொடுக்குறோம், விவசாயிகள் கொண்டு போய் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி திரவ வடிவிலும் நுண்ணுயிர் உரங்கள் நாங்கள் கொடுக்குறோம்.
1: இதுவரை நெற்பயிருக்கேற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KG சபரிநாதன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். மண்புழு உரம் இயற்கை உரம், மண்புழு விவசாயிகளின் நண்பன் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த மண்புழு நமது பண்ணை கழிவுகளை, குப்பைகளை சாகுபடிக்கு ஏற்ற உரமாக மாற்றி தருவது குறித்தும், அதை விவசாயிகளே எவ்வாறு தயாரித்து பயன்பெறலாம் என்பது குறித்தும் பல தகவல்களை நமக்கு தருகின்றார் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் பி. பபிதா அவர்கள்.
1: உலகம் முழுக்க நம்ம பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிலங்கள்ல, வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள்ல பொதுவா வந்துட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம், எவ்வளவு வந்து அங்கக கரிமம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரிக்கிறோம். அதுல வந்து 0.5% கீழே இருந்ததுன்னா அது ரொம்ப தாழ்ந்த அளவு, குறைந்த அளவு அப்படின்னும், 0.5%-0.75% வரைக்கும் இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம வந்து மத்திம அளவு அப்படின்னும், அதற்கு பிறகு வந்துட்டு 0.75% மேல இருந்ததுன்னா அது வந்து அதிகமான அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா 1% மேல இருக்கும் போதுதான் நம்மளுடைய அங்கக கரிமனுடைய அளவு வந்து 1% மேல இருக்கும் பொழுதுதான் நல்லபடியா நிலங்கள் வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்குது. இப்ப ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வேளாண்மை செய்யக்கூடிய விவசாய நிலங்கள்ல கரிமம், அதாவது அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு 0.3-0.6 அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம வந்து நம்ம விளை நிலங்கள்ல இருக்கக்கூடிய விளை பொருட்கள் நம்ம எடுத்துட்ட பிறகு அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிலத்துக்குள்ளரே திரும்ப நம்ம போடணும், அதை நிலத்துக்கே திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க வந்து பின்பற்றின விஷயம். பல நேரங்களில் நம்ம அதை செய்ய முடியறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறது எதனால உண்டாகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கு அப்புறமா தாவர கழிவுகள்,

0: விலங்கினத்தினுடைய கழிவுகள், அது வந்து இறந்த பிறகு அதனுடைய செத்தைகள், குப்பைகள், இது எல்லாமே சேர்ந்தது தான். நிலத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம், இப்ப நிலத்துக்கே திரும்ப இவற்றை எல்லாத்தையுமே திரும்ப சேர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிலத்துல வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு அங்கக மண் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். பீட் சாயில்ஸ் சொல்லுவோம், அதுல வந்து 50% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். அப்ப அங்கக கரிமம் ஏற ஏற என்ன உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து தண்ணீரை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி எல்லா சத்துக்களையும் அது வந்து உள்வாங்கி பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் அதுல ரொம்ப அதிகமா இருக்கு. விளைநிலத்துல வந்து 2.5% வந்து அங்கக கரிமம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல வந்து நீங்க 1 லிட்டர் தண்ணி ஊத்துனா போதும். இப்போ நம்ம மண்புழுவை பொறுத்தவரையும் அந்த கேஸ்டிங்ஸ், அதாவது அதனுடைய கழிவு, மண்புழுவனுடைய கழிவு, அதை தான் நம்ம உரமா நம்ம வர்மி கம்போஸ்ட்னு சொல்றோம். அதனுடைய வெயிட் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 9 மடங்குல இருந்து 10 மடங்கு அளவுக்கு அது தண்ணீரை வந்து அது பிடிச்சிக்கும், பிடிச்சு வச்சுக்கும். இப்போ நீங்க 2% ஆர்கானிக், அதாவது இந்த அங்கக கரிமம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க 1 லிட்டர் தண்ணி தேவை விவசாயத்துக்குன்னா, 10 லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா 1 லிட்டர் நீங்க தண்ணி ஊத்துனாவே போதும். அப்ப அவ்வளோ தண்ணியை வந்து அது தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை, ஈரப்பதத்தை வச்சுக்குது. நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தண்ணீரை நீங்க யார கேட்டாலும் விவசாயம் ஏன் வந்து பண்ணல அப்படின்னு கேட்டா சத்து இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தண்ணி இல்லைங்க பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப தண்ணி அப்படிங்கிறது நீர் அப்படிங்க, நீருடைய தேவை வந்து இன்னைக்கு விவசாயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து மண்புழு உரத்தை வந்து நம்ம பரிந்துரைக்கணும். மற்ற உரங்கள், கெமிக்கல் உரங்கள் நம்ம போடும்போது, ரசாயன உரங்கள் போடும்போது 10 மடங்கு வந்து தண்ணி தேவைப்படுது. இப்ப நீர்ல வந்து அது எல்லாமே உப்புகள் தான், உப்புகள் எல்லாமே நீர்ல கரையும் பொழுது அது உப்புத்தன்மை கொண்டதா தான் இருக்கு. இப்ப நான் அதுக்கு அடுத்து நம்ம ஈசின்னு ஒரு இது இருக்கு, அதாவது நீரினுடைய உப்புத்தன்மை. இப்ப நீர்ல வந்து உப்புத்தன்மை வந்து 1 டெசிசீமென்ஸ் சொல்லுவோம், அது ஒரு ஒரு கணக்கீடுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே இருக்கணும். இப்ப நீங்க ஒரு உப்பை வந்து குறைந்த அளவு தண்ணியில வந்து கரைச்சா அதை வந்து செடிகளுக்கு ஊத்தும் போது செடிகளுடைய வேர்கள் வந்து பாதிக்கப்படுது, செடி வளர்ச்சி குறையுது. அப்ப அதை 10 மடங்கு தண்ணியில நீங்க கரைச்சுதான் அதை வந்து செடிகளுக்கு கொடுக்க முடியும். அதுக்குதான் நம்ம சொல்றோம் இந்த அங்கக கரிமம் இருக்கிற இடங்கள்ல தண்ணீர் தேவை வந்து ரொம்ப குறையுது. அப்படியே நம்ம வந்து இல்ல விவசாயன உரங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல கூட மண்புழு உரங்களை வந்து முதல்ல கண்டிப்பா அதை வந்து 6 டன், அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது 1 ஹெக்டேருக்கு 6 டன் அளவுக்கு நம்ம கொடுக்கறோம்.
1: இந்த மண்புழு உரம் அப்படின்றது தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கான இடசூழல் எப்படி வந்து நம்ம தயாரிக்கணும்?
0: தயாரிக்கிறதுக்கு இடசூழல்ங்கிறது என்னன்னா, ரொம்ப நிழலான இடம், வெப்பம் வந்து ரொம்ப கம்மியா அதுக்கு தேவை, 25-30 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி. ரொம்ப இதா சொல்லணும்னா கொஞ்சம் நிழல் பாங்கான இடங்கள், தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 60% தண்ணி அதுல எப்பவுமே இருக்கணும், நிறைய தண்ணீர் தேவை. ஏன்னா அது தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அது அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால உள்ள வந்துட்டு அது துளை போட்டுட்டு திரும்ப மேல வந்து துளை போட்டு மேல மண்புழுக்கள் எல்லாமே அதை செய்யறதுனால அதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கணும். அதனால தண்ணீரும் அதிகமா இருக்கணும், 60% ஈரப்பதத்தை நம்ம நம்மளுடைய அந்த மண்புழு தயாரிக்கிற இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நிழலான இடங்கள் இருக்கணும். மண்புழு படுக்கைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பல முறைகள் இருக்கு. நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சுலபமான முறைனா, ரொம்ப அதிகமா வந்து செலவு அதிகமா ஏற்படாத மாதிரியான படுக்கைகளை நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம். பொதுவா வந்து ஒரு சட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ரூல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. என்னன்னா நமக்கு எவ்வளவு நீளம் வேணாலும் நம்ம அமைச்சுக்கலாம், 6 அடியில் இருந்து 10 அடி அந்த அளவுக்கு கூட நீளம் அமைச்சுக்கலாம். அகலம் வந்து நம்ம உள்ள போய் வேலை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கணும். அதனால பொதுவா வந்து 3 அடி அகலங்களை வந்து பரிந்துரை பண்றாங்க, 1.5 இருந்து 2 மீட்டர் சொல்றாங்க, இல்ல 3 அடி அப்படிங்கறத நம்ம அளவா வச்சுக்கலாம், 3 மீட்டர் அப்படிங்கறத அளவா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உயரம், ஹைட்னு சொல்றோம்ல, அது வந்து 0.9 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா அந்த படுக்கைகள் வந்துட்டு ஒரு நிழலான இடத்துல நமக்கு தேவை அப்படின்னா மேல வந்து ஒரு கூரை வேஞ்சுக்கலாம், இல்ல வந்து துணியாலான ஷெட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெயில ரொம்ப அதிகமா வந்துட்டு நீர் வெளியேற்றமாகாம இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப ஒரு நாளைக்கு வந்து ஒரு மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 தடவை உள்ள இறங்குது, திரும்ப 10 தடவை மேல ஏறுது. ஒரு நாளைக்கு அது வந்து பல துளைகளை போடுது. ஒரு சராசரியா அந்த 400,000 மண்புழுக்கள், 1 ஏக்கர் நிலத்துல வந்து 400,000 மண்புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட 288 கோடி துளைகளை போடுது ஒரு வருஷத்துக்கு. நிலத்தை வந்து உழுதோனா கூட அந்த அளவுக்கு துளைகளை நம்மளால ஏற்படுத்த முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம். சரி, துளைகள் போடுது, எவ்வளவு ஆழத்துக்கு போடும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இப்ப இதுலயே வந்து 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. மேல மட்டும் இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள், அப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய இடைமட்ட புழுக்கள், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள். 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கும், அதாவது அதாவது இலை சத்த குப்பெல்லாம் விழற இடத்துல மேல மட்டும்தான் இருக்கும். தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை மட்டுமே அது உண்டு வாழக்கூடியது. ரொம்ப பிடிச்சது சாணம். மேல இருக்கக்கூடிய மண்புழுக்கள் வந்து அது ரொம்ப ஆழமா போகாது, ஆனா சாணத்தை நீங்க 3 அடி வரைக்கும் போகணும்.

0: வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே கூட நீங்க 4 அடியில் வச்சா கூட அங்க வரைக்கும் அது தோண்டி போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதுதான் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மண்புழுக்களை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ரெட் வர்ம்ஸ் சொல்லுவாங்க, ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து இருக்கிற வர்ம், இன்னொன்று ரெட் வர்ம்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் தான் இதுக்கு ஏது நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்க இதை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து சீக்கிரமா வந்துட்டு உருவாகிறது பெருகும், ரொம்ப குறைந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக பெருகக்கூடியது. ஒரு மண்புழு வந்து அது முட்டையிலிருந்து வெளியே வந்து ஒரு 6 வாரத்துக்குள்ள முட்டையிடுறதுக்கு தயாராயிடும். அப்படி முட்டையிடுற மண்புழுக்கள் வந்துட்டு 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ள ஒரு முட்டை, அதுல 7 கருமுட்டைகள் இருக்கும், அதுல இருந்து 3 லிருந்து 7 புழுக்கள் வந்து வெளியே வருது. அதனாலதான் இதை வந்துட்டு ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமானதா, இல்ல நம்மளுடைய மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இதை நம்ம முதன்மையா பயன்படுத்துறோம், நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சரியானதா இருக்கு. அடுத்தது வந்து நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இடைமட்ட புழுக்கள். இந்த இடைமட்ட புழுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாவர கழிவுகள் பிளஸ் மண் எல்லாத்தையுமே சேர்த்து அதை உண்டு செரிச்சு வெளியே தள்ளக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடி ஆழத்துல வரைக்கும் இருக்கும், சில நேரங்களில் 10 அடி ஆழத்துல கூட இருக்கலாம். வெறும் மண்ணை மட்டுமே, அது வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள். ரொம்ப நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடிமட்ட புழுக்கள் தான். விவசாய நிலங்கள்ல நான் சொல்றேன், விவசாய நிலங்கள்ல ரொம்ப உதவி செய்யக்கூடியது இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய புழுக்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 லிருந்து 20 அடி ஆழம் வரைக்கும் அது இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப நான் சராசரியா ஒரு மண்புழு, நம்ம சாதாரணமா நான் சொன்ன சர்ஃபேஸ் அந்த மேல்மட்ட புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து 20 மில்லிமீட்டர்ல இருந்து நம்ம இந்தியாவில வந்து 1 மீட்டர் நீளம் உள்ள மண்புழுக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு. இந்த அடிமட்ட புழுக்களினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்படி சைட்ல பிரான்ச் பண்ணிப்போம், அதாவது சைட்ல வந்து கிளை விட்டு போகக்கூடியது. இடைமட்ட புழுக்கள் வந்து நேராக தான் உள்ள துளையிடும், இது வந்து சைட்ல எல்லாம் துளையிட்டு இருக்கும். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மேல இருக்கிற மழை நீர் பெய்யும் போது அதை உள்ள வந்து அந்த துளைகள் வழியா வந்து அது உள்ள இறங்குது. அப்படி இறங்கும் போது அது வந்து குட்டி குட்டி மைக்ரோ டேம்ஸ் சொல்றாங்க, குட்டி குட்டியா வந்து ஒரு நீரை வந்து சேமிக்கிற ஒரு இடங்கள், அது நிறைய வந்து பூமியில 20 அடி ஆழம் வரைக்கும் அது வந்து கொண்டு வந்து வச்சுக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நீர் தேவையை ரொம்ப இது குறைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் இதுதான். அது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய மத்த பூச்சியோ இல்ல தொற்றோ வராம இருக்கிறதுக்காக அது ஒரு திரவத்தை வந்து எப்பவுமே சதா அது வந்து சுரந்துகிட்டே இருக்கு. அதனுடைய தோல்ல இருந்து அந்த திரவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த துளை போடுது இல்லையா, துளையை வந்து திரும்ப பிரியாம இல்ல மண் வந்து உதிராம பாதுகாக்குது. அப்ப அந்த துளை எப்பவுமே இது போட்டுட்டு வெளியே போன பிறகு அந்த துளை வந்து இருக்கும். அப்ப மழை நீர் வந்து உள்ள இறங்கிறதுக்கு அது வந்து ஏதுவா இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு மண்ல வந்துட்டு நீரையும் உள்ள பாதுகாத்து வைக்குது, மண்ணுக்கு தேவையான காற்றோட்டத்தையும் கொடுக்குது, அது வந்து சத்துக்களையும் நம்ம போடுற இலை சத்த குப்பை எல்லாமே பயங்கர நாற்றம் அடிக்கக்கூடியது, அது எல்லாமே நாற்றமே இல்லாத மிகவும் நறுமணம் கொண்ட ஒரு கம்போஸ்ட் ஆர் மக்குவை வந்து நமக்கு தயாரித்து கொடுக்குது. அப்ப இது சிறப்பானது தானே.
1: மெல்லிசை பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடரும்.

0: நமது மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் பி பபிதா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: மூன்று வகைங்கிறது இந்த அதாவது ஒரு ப்ராடர் பெரிய ஒரு ஒரு கிளாசிபிகேஷன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றோம்ல, 400 வகையான மண்புழு ஸ்பீஷிஸையும் நம்ம இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 800 மேல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து விவசாயிகள பொறுத்த வரைக்கும் மண்புழு மக்கு தயாரிக்கணும்னா தான் இந்த மேல இருக்கிற இந்த யூட்ரிலஸ், யூஜினியா இந்த மாதிரி
2: புழுக்களை பயன்படுத்தலாம்.
1: பெரியோனிக்ஸ் இந்த மாதிரி புழுக்களை வந்து நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற இடங்கள்ல இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துற மாதிரி வரும். இல்ல எங்களுக்கு வந்து ரொம்ப அவசரம் இல்ல, உள்ளூர்லயே இருக்கக்கூடிய புழுக்களை வச்சே நாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பட்சத்துல, இல்ல அவங்களோட விளைநிலத்துல மண்புழுக்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நிறைய வந்துட்டு அங்கக கரிமம் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களோட நிலத்துல தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருக்கணும். அதுக்கு எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்துட்டு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் தான் அதுக்கு எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கே நம்மளுடைய இந்திய புழுக்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை இருக்கு. ஒரு குழிய போட்டுறணும், அதுல வந்துட்டு மாட்டு சாணம், கொஞ்சமா வந்துட்டு வெல்லம். பொதுவா வந்து மாட்டு சாணத்தை கொஞ்சம் ட்ரையா இருக்கக்கூடிய மாட்டு சாணத்தை உள்ள போட்டுட்டு அதோட சேர்த்து வெள்ளத்தை போட்டு நம்ம அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னாவே வந்து மண்புழு வந்து அதுல நல்லா ஒட்டி இருக்கும். சாணம் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்க இருந்தாலும் தேடி வந்துருது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சுலபமான வழி இது. பெட்ல போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
2: அதுக்கான கால இடைவெளி எவ்வளவு மேடம்? ஒரு இந்தியன் புழுக்கள்
1: கணக்கு என்ன? 3 கிராம் சொல்றோம். சிலது வந்து 10 கிராம் கூட இருக்கும். 1-10 கிராம் வச்சுக்கோங்களேன்.

0: வரும். சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கன மீட்டருக்கு வந்து 1000 புழுக்கள் அப்படிங்கிற கணக்குல சொல்றாங்க. இது இல்லாம நம்மளுடைய நாட்டில இருக்கக்கூடிய புழுக்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷேப் சைஸ் எல்லாமே சின்னதா இருக்கும், சைஸ் வந்து சின்னதா இருக்கும்.
1: இப்ப தயாரிப்பு முறைகள் எப்படி,
0: அதாவது குவியல் முறையில பண்ணலாம், படுக்கை, இன்னொன்னு வந்துட்டு பிட் மெத்தடுமாங்க, குழி குழி போட்டு பண்றது. ரொம்ப சுலபமான வழி என்னன்னா, சிமெண்ட் தொட்டிகள்ல நம்ம செய்ய முடியும். சிமெண்ட் தொட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு இதே தான், 0.9 meter அதனுடைய ஹைட்டுன்னு வச்சுப்போம். அதனுடைய விட்டம் வந்து 2 meter அப்படிங்கிற அளவுல நம்ம தெரிஞ்சு, 1.5 meter நம்மளுடைய வசதி தான், 1 meter, 1.5 meter, 2 meter எப்படி வேணாலும் நம்ம அதை தேர்வு செய்துக்கலாம். இப்போ ஒரு ஹெக்டர் நிலம் இருக்கு ஒரு விவசாயிட்ட அப்படின்னு வச்சுப்போம், அவர் வந்து ஒரு 6 to 8 இந்த மாதிரி ரிங்ஸ் இல்ல தொட்டிகளை வந்து தேர்வு செய்துக்கலாம். சதுர அடி கணக்குக்கு 1000 புழுக்கள், அதான் கணக்கு, அதான் கோல்டன் ரூல் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு எவ்வளவு புழுக்கள் உள்ள விடணும் அப்படிங்கறத நம்ம தேர்வு செய்துக்கலாம். பேஸ்மெண்ட்ல வந்து என்ன போடணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சின்ன சின்ன பெபிள்ஸ், இந்த சரளை உருளை கற்கள் இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம அதில் பரப்பி விட்டுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 centimeter வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு உயரத்துக்கு பரப்பிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு என்ன கழிவு கிடைக்குதோ, சாடஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை வந்து தென்னையில் வரக்கூடிய நார்கழிவை போட்டுக்கலாம். அதாவது இந்த மண்புழுகளுக்கு வந்து என்னென்னா, ஒளிஞ்சிக்கிற இடம் வந்து அதுக்கு ரொம்ப தேவை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த கல்லுக்கு நடுவில் அதெல்லாம் போய் அது வந்து கொஞ்சம் ரொம்ப வெப்பமாக இருக்கிற நேரங்களில், அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சுலபமாக இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற நேரங்களில் அது வந்து உள்ள போய் அது ஒளிஞ்சுக்கும். அதுக்கான விஷயம் தான் இதை நம்ம இது பண்றோம், அதுக்குதான் நம்ம முக்கியமா இதெல்லாமே நம்ம போடுறோம். பல முறைகள் இருக்கு. நான் வந்து ரொம்ப சுலபமான முறை, விவசாயிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய வீட்டில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சுலபமான முறையை சொல்றேன். அதுக்கு மேல வந்துட்டு நீங்க வந்து சாணத்தை போட்டுக்கலாம். சாணம் வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்ந்த உலர்ந்த சாணமா போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருந்து அதுல நம்ம வந்துட்டு மண்புழு விட்டோம்னா மண்புழுக்கு வந்து அந்த தாங்க முடியாது. ஸோ அதனால ஓரளவு வந்து காய்ந்த இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டே இருந்து அது நிறைஞ்ச பிறகு ஒரு 10 to 15 days இல்ல 20 days வரைக்குமே அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு சதுர அடிக்கு வந்துட்டு 1000 புழுக்கள் அப்படிங்கிற கணக்குல வந்துட்டு நம்ம மண்புழுக்களை வந்து உள்ள விடலாம். இப்ப இதை விட்டு நல்ல நீர் வந்துட்டு 60%, அநேகமா எல்லா நாளுமே வந்து நீரை வந்து
1: 60 நாளைக்குமே வந்து தினமும் நீர் விடணும்.
0: 45 days ரெடி ஆயிரும். நம்ம வந்து தினமும் நீர் வந்து அதுல தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்.
1: ஏன்னா பூவாளி வச்சு நம்ம
0: தெளிச்சுக்கலாம், பூவாளி வச்சு நல்ல நனைகிற மாதிரி தெளிச்சுக்கலாம். 60% அப்படின்னு அதை சொல்லுவாங்க, நல்ல சொத சொதன் இருக்கிறதா 60% அப்படிம்பாங்க. ரொம்ப சுலபமா சொல்றேன். இப்ப கையில இப்படி பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
1: தண்ணி சொட்டணும்.
0: இப்ப நீங்க சும்மா பிடிச்சி அது பிடிக்க வருது அப்படின்னா அது 40% அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கணக்கு. 30 to 45 days உங்களுக்கு அருமையான ஒரு மண்புழு உரம் வந்து கிடைச்சிடும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது வந்து
1: தயாராயிடுச்சு
0: அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதனுடைய நிறம் வந்து நல்ல ப்ரௌன்ல இருந்து கருமை நிறத்துல இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து மேல வந்து அந்த வேர்ம் கேஸ்டிங்னு சொல்லுவோம், அந்த மேல வந்து நல்ல நமக்கு தெரியும் கருமையான ஒரு பொல பொலன்னு நல்ல வாசனை, எடுத்து முகந்து பார்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கிற மண் வாசனை வரும். அதுதான் நமக்கு ரொம்ப சுலபமா நம்ம லேப்ல பாக்குறோம்னா, நம்ம நிறைய பார்ப்போம், பிஹெச் பார்ப்போம், அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் எவ்வளவுலாம் பார்ப்போம். இப்போ சுலபமா பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது இதுதான் முறை. அதுக்கப்புறம் அது வந்துருச்சு அப்படின்ன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுல வந்துட்டு தண்ணியை வந்து சுத்தமா விடுறத நிறுத்திடணும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் லேசா அது காஞ்சிருக்குமா, ஒரு 40% ஈரப்பதம் நான் சொல்றேன், கையில பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா மேலாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துடணும். அப்படி மேலாக இருக்கிறத எடுத்து சளிச்சுக்கலாம், அது ஒரு வகை. பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, சாணத்தை வந்துட்டு உருண்டையா உருட்டி நடுவில் நடுவில் சொருகி வச்சிடுவாங்க, அதுல வந்து மண்புழு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை பிரிச்சு எடுத்துக்கலாம். அந்த ஜுவனைல் சின்ன இதா இருக்கிறத வளர்றத வந்துட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவா என்ன பண்றாங்கன்னா, அந்த ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு ஃபிஷ் மீல் அந்த இதுக்கு தயார் பண்றதுக்கு கொடுத்துக்கிறாங்க, மீன் பண்ணைகளுக்கு அதை வந்து கொடுத்துக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை காய வச்சு திரும்ப உரமாக கூட பயன்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுல 70% புரத சத்து இருக்கும், அதனால அதை உரமாகவும் திரும்ப பயன்படுத்திக்கிறாங்க. பிரிச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க மேல இருக்கிற உரத்தை மட்டும் சளிச்சு எடுத்துட்டு கீழே இருக்கிறது அப்படியே அடுத்த பேட்சுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு வந்துருச்சு, நம்ம அதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம். சளிச்சு எடுக்கிறதுக்கு அந்த சல்லடையினுடைய துளைகள் வந்துட்டு 2, 3 or 4 millimeter துளை அளவு இருக்கக்கூடிய சல்லடைகள்ல நம்ம நல்லா சுத்தமா அதை வந்து சளிச்சுக்கலாம். சளிச்சுட்டு எடுத்து வைக்கிறத வந்து ரொம்ப வெப்பம் இல்லாத இடங்கள்ல இதே அளவு 40% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அதை வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். 6 months வரைக்கும் அதை வந்து நல்லபடியா பயன்படுத்தலாம். இப்படி நம்ம செடிகளுக்கு இடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாட் தொட்டி செடிக்கு வந்து 200 grams ஒரு செடிக்கு அப்படின்னு நம்ம இடலாம். கொஞ்சம் பெரிய செடியா இருக்கும் பட்சத்துல வந்து இந்த இதெல்லாம் இருக்கல செம்பருத்தி பூ அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து 500 grams வரைக்கும் விடலாம். இதுவே ஒரு மரம் அப்படின்னா 3 to 4 kilos
1: குளிர்ந்த இடத்துல வைக்கணுமா.

0: ஆமாம், கண்டிப்பாக குளிர்ந்த இடத்துல அப்போதான் அதை நீங்கள், அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதை பயன்படுத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனுடைய அந்த வீரியம் குறையாமல் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் வந்துட்டு சாகாமல் அது நல்லபடியாக திரும்பவும் நம்ம நிலத்தில் மண்புழு உரம்ங்கிறது வந்து அது உரமாக மட்டும் பயன்படுறதில்ல, அதில் வந்துட்டு நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அது வந்து நம்ம நிலத்தில் போடும்போது அது பல்கி பெருகி அது நிலத்தில் வந்து அந்த மறுசுழற்சிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வருது. இப்போ மண்ணில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, தழை மணி சாம்பல் சத்து அப்படிங்கிறத பல மடங்கு பெருக்கி தருது. இந்த தழை சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமியில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய டாப் சாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே மேலே இருக்கக்கூடிய மண்ணினுடைய வளத்தை மாதிரி 7 மடங்கு அதிகமாக தழை சத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு சாம்பல் சத்தை கொடுக்குது. அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தை பார்த்தீங்கன்னா 1.5 மடங்கு அதிகமாக அது வந்து செடிகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தரத்தில் வந்து அது கொடுக்குது. 3 டன் கழிவுகள்லேருந்து 1 டன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பொதுவான கணக்கு.
1: இதுவரை மண்புழு உரத்தின் மகத்துவம் மற்றும் தயாரிப்பு உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் பி. பபிதா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம்.
2: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பனை மரம் குறித்த தகவலை தெரிந்து கொள்வோம். பனை ஓலையில் பாய், பெட்டி, கூடைகள் முடைந்தார்கள். வீடுகளுக்கு கூரை வேய்ந்தார்கள். ஓலையை மடக்கி பட்டை செய்து அதில் சாப்பிடவும் செய்தார்கள். பனைமர மட்டைகளை வீடு கட்டவும் வேலிகள் அமைக்கவும் பயன்படுத்தினார்கள். மட்டையில் இருந்து நார் எடுத்து கயிறாக்கினார்கள். நாரை கட்டில் கட்டவும் பனைமரத்தின் கட்டிலின் சட்டங்களாகவும் செய்தார்கள். வீடுகள் கட்டவும் ஜன்னல்கள் செய்யவும் வீட்டு நிலைகளுக்கும் பனை மரங்களை பயன்படுத்தி வந்தார்கள். பனை மரத்தின் குறுத்தோலைகளை வீடுகளில் நடைபெறும் விசேஷங்களுக்கு தோரணங்களாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். இன்றும் விசிறிகள், தொப்பிகள், கலைப்பொருட்கள் என பல பொருட்கள் பனைமரத்தின் வாயிலாக செய்யப்பட்டு வருகின்றது. சங்க இலக்கியங்களில் போந்தை, பெண்ணை என்றும், பிற்கால இலக்கியங்களில் தாளம், தாளி, புற்றாளி என்றும் இலக்கிய பெயர்களால் பனைமரம் அழைக்கப்பட்டது. இதன் தாயகம் ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில்தான் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மரம் வெப்ப மண்டலத்தில் அதிகமாக வளரக்கூடியது. தமிழகத்தில் மட்டும் 5 கோடிக்கு மேல் பனைமரம் இருந்தது. இப்போது ஆண்டுதோறும் அதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர் பி. பரிமளாதேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை. புஞ்சைக்கு 4 உழவு, நஞ்சைக்கு 7 உழவு. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், தொடர்ந்து 4 வருடங்கள் இயற்கை முறையில் மண்ணை பழக்கினால் மட்டுமே அந்த நிலம் முழுவதுமாக இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற மண்ணாக மாறும். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தக பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு

அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ட்ரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறிப் பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தண்டல் தரும் திரை இசை கானங்கள்.

உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என்ன லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது, வா ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் பிரேமா ஹரிஹரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த கற்பக விநாயகா என தொடங்கும் பாடல் ஆதிதாளம்.

அறிவியல் பலகை மேகசின் வாஸ் இன் கான்வர்சேஷன் வித் டாக்டர் டி வி வெங்கடேஸ்வரன், சயின்டிஸ்ட், விக்யான் பிரசார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. திஸ் ப்ரோக்ராம் கேம் டு யூ ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15 ஆயிற்றுக்க. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் பொண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:21 ஆயிட்டிருக்க. இந்த இனிய இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையா 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததா

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இதுவரை மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 9:30 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:53 ஆயிட்டிருக்கு. இனிய இரவின் அமைதியில் நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் கேட்கலாம், முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குபவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன். 7:17 காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. பகுதி 4 கேட்கலாம். இதில் 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 மதுரை தென்றல், 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9 மணிக்கு இசை பெட்டகம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 கனிந்த வாழ்வு. 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசைப்பயிற்சி ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுரை தென்றல். 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. படைப்பு மதுரை வானொலி நிலையம். 5:30 கிராமிய தென்றல். மதுரை மாவட்ட மதிச்சியம் டி சூரியபிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள். பில்லா படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து ஒட்டஞ்சத்திரம் டாக்டர் கே பரமேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:50 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத சபாவிலிருந்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளைய ஒளிபரப்புகள் நிறைவு பெறும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.